0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்.

0: புக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக்கு ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: You are listening to 89.4.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாமிட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
5: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்றைய சூழ்நிலையில் பள்ளிகளிலே பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுவது அறிவு, கல்வி அறிவு என்று நாம் சொல்கிறோம். இந்த அறிவு என்பதும் ஞானம் என்பதும் ஒன்றுதானா? மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் ஒரே பொருள் இருப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. சொல்லப்போனால் ஞானத்தை பெறுவதற்கான பயணத்தின் துவக்கம்தான் அறிவு. இருள் சூழ்ந்த ஒரு அறையிலே மதிப்புமிக்க ஒரு பொருளை தேடி நாம் செல்கிறோம் எனும் போது அந்த அறையில் இருக்கக்கூடிய இருளை விளக்குவதற்கு நம் கையிலே ஒரு விளக்கை நாம் வைத்திருப்போம் இல்லையா? அந்த விளக்கில் இருக்கக்கூடிய சிறிய வெளிச்சம் தான் அந்த அறைக்குள்ளே நமக்கு வழிகாட்டும். அந்த வெளிச்சம் காட்டுகின்ற வழியிலே நாம் விரும்புகின்ற அந்த மதிப்புமிக்க பொருளை நாம் கண்டடைகிறோம். அதுபோல ஞானம் என்கின்ற ஒரு மகத்தான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுவதுதான் அறிவு. ஆனால் இன்றைய தேதியிலே பலரும் அறிவை பெறுவதோடு தாங்கள் ஞானமடைந்ததாக நினைத்து கொண்டு ஞானத்தை நோக்கிய பயணத்தின் துவக்க நிலையிலேயே தேங்கி விடுகிறார்கள். வாழ்தலுக்கு அதுவே போதுமானதாக இருக்கிறதே, ஞானத்தை பற்றி வேறு ஏன் நாம் தனியாக சிந்திக்க வேண்டும் என்று கேட்டால், நாம் பணம் சம்பாதிப்பதற்கு நமக்கு உதவுவது அறிவு. ஆனால் அந்த பணத்தை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் பயனுள்ள வகையிலே அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுவது ஞானம். இங்கே அறிவு மட்டும் போதும் என்றால் அதை கொண்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஞானம் என்பது உங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் சேகரித்த அந்த பணம் உங்களுக்கு பயனுள்ள வகையிலே இருக்காது. நாம் பள்ளிகளிலே படித்து கல்வி அறிவு பெறலாம். ஆனால் அந்த அறிவை கொண்டு நாம் என்ன செய்வது என்பதை நமக்கு உபதேசிப்பது ஞானம்தான். எண்ணையும் எழுத்தையும் அறிவு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அந்த எண்ணையும் எழுத்தையும் கொண்டு நம் பெரியோர்கள் எத்தனை பெரிய இலக்கியங்களை படைத்து வைத்திருக்கிறார்கள், தர்ம சாத்திரங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், நன்னெறிகளை நமக்கு போதித்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு உணர்ந்து நாம் அடைவதுதான் ஞான நிலை. ஆகவே கல்வி அறிவு மட்டுமே போதும் என்று இருந்து விடாமல் நாமும் சரி, நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் சரி, ஞானம் என்கிற நிலையை அவர்கள் அவர்களாகவே அடைவதற்கு நிச்சயம் வழிகாட்ட வேண்டும். அது இன்னொருவர் போதிப்பதல்ல, நாம உணர்ந்து பெறுகின்ற நிலை. ஞானம் என்பது வேற என்ன? தவறு செய்யக்கூடாது, எப்போதும் செய்யக்கூடாது, எந்த நிலையிலும் செய்யக்கூடாது. சரியானது எதுவோ, அதுவும் நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் சரியானது எதுவோ அதை மட்டுமே சிந்திப்பதும் செய்வதும் தான் ஞானம். நமக்கு இருக்கின்ற அறிவை நல்ல வழியிலும் பயன்படுத்தலாம், தீய வழியிலும் பயன்படுத்தலாம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை, உடல் உறுதியை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். ஆகவே அறிவு அடைகின்ற நிலை என்பது ஆரம்பம் தான். நம்முடைய அறிவை, செல்வத்தை, வீரத்தை எக்காரணத்தை கொண்டும் தீய விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் நன்மைக்கு மட்டுமே அவற்றை உபயோகப்படுத்துகின்ற அளவிற்கு நம் சிந்தை செம்மையாகின்ற அந்த ஞான நிலையை நோக்கி நம்முடைய செயல்களை நாம் சீர்திருத்தி செல்ல வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. பிரெஞ்சு கனேடிய வானியல் மற்றும் இயற்பியலாளர் ஹியூபர்ட் ரீவ்ஸ் என்கின்ற ஒரு அறிஞர், அவர் சொல்கிறார், இன்றைக்கு மனித குலம் இயற்கையோடு போர் புரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் ஒரு போரிலே வெற்றி பெறுவது தானே நமக்கு பெருமை, சாதனை. எந்த ஒரு போரிலே நாம் ஈடுபட்டாலும், அது மற்றவர்களோடு செய்கின்ற வாக்குவாதமாக இருந்தாலும் கூட, அதிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றுதானே நினைப்போம். ஆனால் ரீவ்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு மனித குலம் இயற்கையோடு புரிந்து கொண்டிருக்கின்ற போரிலே வெற்றி பெறுமையானால் அது வெற்றி அல்ல, அது தோல்வி என்கிறார். எத்தனை ஆழமான ஒரு உண்மை தெரியுமா அது? இன்றைக்கு உலகம் எங்கிலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை வளங்கள் மிகவும் குறைந்து கொண்டே போகின்றன. காடுகளினுடைய பரப்பளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் மனிதன் இயற்கைக்கு எதிராக தொடுக்கின்ற போர் என்கிறார் ரீவ்ஸ் அவர்கள். ஏனென்றால் இந்த வளங்களை எல்லாம் இயற்கை உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது, அதை தக்க வைக்க வேண்டும் என்று சிந்திக்கிறது. அதற்காக இயற்கை தன்னளவிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நிலம் மொத்தமாக வறண்டு போயிருந்தாலும் கூட, அதிலே ஒரு புல் பூண்டு இல்லை என்றாலும் கூட, ஒரு நாள் திடீரென்று மழை பெய்யும் பொழுது அந்த வறண்ட மண்ணுக்குள்ளே மறைந்திருந்த விதைகள் எல்லாம் சட்டென்று முளைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். இது இயற்கை தன்னுடைய வளமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்கின்ற முயற்சி தானே. இதனால இயற்கைக்கு என்ன லாபம்? ஆனால் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் நிச்சயமாக அந்த செயலாலே நன்மை கிடைக்கும். அப்படி இயற்கை தன்னை தக்க வைத்துக் கொள்ள செய்கின்ற போராட்டத்திலே வெற்றி பெறுமையானால் அது இயற்கையினுடைய வெற்றி அல்ல, நம்முடைய வெற்றி, நமக்கு நன்மை தருகின்ற வெற்றி. ஆனால் இயற்கை தன் வளத்தை புதுப்பிக்க புதுப்பிக்க அதை நம்முடைய சுயநலத்திற்காக அறியாமையோடு மடமையோடு நாம் அழித்துக் கொண்டே இருக்கிறோம். இது நாம் இயற்கைக்கு எதிராக தொடுக்கின்ற போர். இந்த போரிலே ஒருவேளை நாம் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அது நமக்கு நன்மை தராது. இங்கே தனக்குத்தானே மனிதர்கள் தீமை செய்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் ஹியூபர்ட் ரீவ்ஸ் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக உணர்த்த முற்படுகிறார். இங்கே நாம் நலமாக வாழ வேண்டும் என்றால், நாம் வாழுகின்ற இந்த பூமியினுடைய இயற்கை வளங்களை நாம் சீர்குலைக்காமல் பாதுகாக்க வேண்டும். அதை எந்த அளவிற்கு நாம் பாதுகாக்கிறோமோ, போற்றுகிறோமோ, அந்த அளவிற்கு நாம் நலமாக இந்த மண்ணிலே வாழ முடியும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளும் அது போல வாழ வேண்டும் என்றால் இயற்கையை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிந்தனை செயலாகின்ற ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாள் தான் இல்லையா? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. சிந்தையின் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தேதியில கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செப்டம்பர் மாதம் 21 1677 நிக்கோலஸ் வாண்டர் ஹெய்டன் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பாளர் ஃபயர் ஹோஸ் அப்படிங்கிற ஒரு உபகரணத்தை கண்டுபிடிக்கிறார். அதனுடைய பெயரிலேயே அதற்கான விளக்கமும் இருக்கிறது. தீயணைப்பு துறையிலே மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வந்த ஒரு உன்னதமான கண்டுபிடிப்பு ஃபயர் ஹோஸினுடைய கண்டுபிடிப்பு. அதாவது அதற்கு முன்பு வரை திடீரென்று ஒரு இடத்திலே தீப்பற்றி விட்டால் பாத்திரங்களிலே தண்ணீரை கொண்டு போய் கொட்டித்தான் அதை அணைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தங்களால் இயன்ற அளவிற்கு மண்ணை பாத்திரங்களிலே கொண்டு போய் எரியும் தீயிலே வீசி அதை அணைப்பதற்கு முயற்சிப்பார்கள். இப்படிப்பட்ட முறைமைகள் தான் இருந்தன. இதனாலே தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது கடும் சவாலாக இருந்த சூழ்நிலையிலே இடைவிடாமல் தண்ணீரை பீச்சி அடித்து எரியும் தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு மிக உன்னதமான உதவிகரமான உபகரணமாக தீயணைப்பு குழாயினுடைய கண்டுபிடிப்பானது அமைந்தது. அது நிகழ்ந்தது இன்றைய தினத்தில் தான். அதே போல அமெரிக்காவினுடைய முதல் ஆட்டோமோட்டிவ், அதாவது தானியங்கி வாகனங்களை தயாரிப்பதற்கான ஒரு நிறுவனமாக சார்லஸ் டுரியா மற்றும் பிராங்க் டுரியா என்கின்ற இரண்டு சகோதரர்களாலே டுரியா மோட்டார் வேகன் கம்பெனி என்கின்ற ஒரு நிறுவனம் துவங்கப்பட்ட தினம் இன்றைய தினம். நேற்றுதான் இதே நிறுவனத்தை பற்றி இந்த சகோதரர்களினுடைய

ஒரு திரைப்படம், 21 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு திரைப்படமாக முதன் முதலிலே இன்றைய தினத்தில் தான் வெளியாகியது. கௌபாய் திரைப்படங்களுக்கு என்று ஒரு தனித்த தோற்றம் உண்டு, காட்சி அமைப்பு உண்டு. அதிலே பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள், ஆடை அலங்கார முறைகள், அவர்கள் சண்டை போடுகின்ற விதம் என்று எல்லாமே தனித்துவமாக இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பிலே வெளிவந்த முதல் படமாக கிட்ஸ் கார்சன் இன்றைய தினத்திலே தான் தன்னுடைய பயணத்தை துவங்கியது. அதுபோல 1930 ஜோஹன் ஆஸ்டர்மேயர் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பாளர் ஃபிளாஷ் லைட் என்கின்ற ஒரு உபகரணத்தை கண்டுபிடிக்கிறார். பொதுவாக நாம் புகைப்பட கருவிகளிலே புகைப்படங்களை பதிவு செய்யும் போது அந்த பதிவு செய்கின்ற நேரத்தில் மட்டும் வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்காக வென்று ஒரு சின்னஞ்சிறிய பல்ப் ஒன்று பயன்படுத்தப்படும். அதற்குத்தான் ஃபிளாஷ் லைட் என்று பெயர். சட்டென்று மின்னி மறைவதாலே அதற்கு அப்படி ஒரு பெயர் வைக்கப்பட்டது. பெரிதும் பயன் தரத்தக்க அந்த கண்டுபிடிப்பு ஜோஹன் ஆஸ்டர்மேயர் அவர்களாலே இன்றைய தினத்திலே தான் கண்டறியப்பட்டு காப்புரிமை பெறப்பட்டது. இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான ஆரம்பங்களை தரக்கூடிய தினமாக, தேதியாக இன்றைய நாள் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலம்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. பொதுவாக நம்ம இடத்திலே ஒரு வழக்கம் உண்டு, நமக்கு எது வேண்டாமோ, எது நமக்கு தேவையில்லையோ, அதை மற்றவர்களுக்கு நாம் வழங்குவோம். சிலர் அப்படி கொடுக்கும்போது தன்னை ஏதோ பெரிய வள்ளல் போல தாங்களே நினைத்துக் கொள்வார்கள். இங்கே நமக்கு வேண்டாதது என்னவோ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது அல்ல வள்ளல் தன்மை. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாம் வழங்க வேண்டும். தத்துவ ஞானியான கன்ஃபியூஷியஸ் அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையில் உங்களுக்கு எது தேவையில்லையோ, உங்களுக்கு எது பிடிக்கவில்லையோ, நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ, தயவு செய்து அதை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யாதீர்கள், வழங்காதீர்கள் என்கிறார் கன்ஃபியூஷியஸ். இந்த வாக்கியங்களை நன்கு கவனித்து பாருங்கள். அவர் பொருட்களை மட்டும் குறிப்பிடவில்லை. பொதுவாக யாராவது நம்மிடத்திலே கோபப்பட்டால் நமக்கு பிடிக்காது, யாராவது நம்மை குறை சொன்னால் பிடிக்காது, யாராவது நம்மை தாக்கினால் நமக்கு பிடிக்காது, இல்லையா? எல்லா விதங்களிலும் மற்றவர்கள் நம்மிடத்திலே இப்படி நடந்து கொண்டால் நமக்கு பிடிக்காது, இவற்றை வழங்கினால் நமக்கு பிடிக்காது என்று நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். அதே போலத்தான் நீங்கள் மற்றவர்களிடத்திலே கோபப்படக்கூடாது, அனாவசியமாக மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, அவர்கள் மனம் வருந்தும்படியாக செயல்படக்கூடாது. ஏனென்றால் அப்படி ஒருவர் உங்களிடத்தில் நடந்து கொண்டால் உங்களுக்கு பிடிக்காது என்பது போலத்தான், நீங்கள் அப்படி நடந்து கொண்டால் அது மற்றவர்களை பாதிக்கும். வேண்டாத பொருட்களை மட்டுமல்ல, நாம் விரும்பாத விதங்களிலே கூட மற்றவர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இதை தீர்மானமாக மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய செயல்களை அதன் அடிப்படையிலே நாம் சீர்திருத்தி கொண்டு விட்டோமே ஆனால் உலகமே விரும்பக்கூடிய ஒரு மனிதராக நாம் மாறிவிடுவோம். ஏனென்றால் மற்றவர்கள் விரும்பத்தக்க செயல்கள் எதுவோ அதை மட்டுமே நாம் செய்வோம், மற்றவர்கள் ரசிக்கக்கூடிய விதத்திலே மட்டுமே நாம் பேசுவோம், செயல்படுவோம், மற்றவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய பொருட்களை மட்டுமே நாம் வழங்குவோம். எல்லா விதங்களிலும் அனைவருடைய நேசத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த தன்மை நம்மிடத்திலே வந்தமையும், அப்படி நம்மை தகவமைத்துக் கொள்ளுகின்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செயல்பாடுகளையும், அதற்கெல்லாம் விதையாக இருக்கக்கூடிய நம் ஆழ்மனதினுடைய எண்ணங்களிலிருந்து தொடங்கி நாம் மிகச்சிறப்பாக சீரமைத்துக் கொண்டு எல்லோருடைய அன்பிற்கும் பாத்திரமாகின்ற வகையிலே நாம் உருமாற துவங்குகின்ற ஒரு நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: ஏ வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு, நீ நடத்த எட்டோ சேர்ற வர்ற நிக்காம.

0: வெரி குட் மார்னிங், காலை வணக்கம். 7:05 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போச்சு வீக்கெண்ட் எல்லாம்? ரெண்டு நாள் வந்து எனக்கு என்னமோ ஒரு வாரம் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. சில வீக்கெண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப லாங்காக ஃபீல் ஆகும் தெரியுமா? அப்போ ஒரு வீக்கெண்ட் தான் வந்து நேற்று எனக்கு. ஆனால் ஐம் ஷோர் கேட்டுட்டு இருக்கிற உங்களில் சில பேருக்கு வந்து என்னது லாங்காக இருந்துச்சா, எனக்கு வீக்கெண்ட் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, துண்டை காணும் துணியை காணும்னு நாங்கள் வாட்டுக்கு ஓடு ஓடு ஓடிட்டு இருந்தோம், அவ்வளோ வேலை இருந்தது அப்படின்னு மாதிரியும் இருந்திருக்கும்ல. ஸோ அப்படி சில பேருக்கு ஜாலியாகவும் சில பேருக்கு வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் சில பேருக்கு பயங்கர ரிலாக்ஸ்டாகவும் இருந்திருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், ஐ ஹோப் வீக்கெண்ட் என்னலாம் பண்ணணும்னு நினச்சிங்களோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இல்லைனா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இதுவும் 5 நாளில் அடுத்த வீக்கெண்டும் வந்துடும் சரியா. அண்ட் இன்றைக்கி வந்து September 21st இல்லை, ஸோ நாளானியோட ஒஃபீஷியலி இங்கே சம்மர் முடியுது. இல்லை சம்மர் முடிஞ்சதுக்கப்புறமா நல்ல ப்ளசண்ட்டான காலம் நம்ம அப்படியே அழகாக என்டர் பண்ண போகிறோம். அந்த பியூட்டிஃபுல் சீசன் ஆஃப் யூனோ ப்ளசண்ட் வெதர் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் கேம்பிங். அண்ட் இந்த தடவை சம்மருடைய தாக்கம் நமக்கு பெருசாக தெரியலை. தெரியலைன்னா அதை விட நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட் ஆக்கியபை பண்ணிச்சுன்னு பல தடவை சொல்லிட்டோம். அண்ட் சம்மரும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி அண்ட் விண்டரும் சீக்கிரம் வர மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது இல்லையா? என்னெல்லாமோ நடக்குது கிளைமேட் சேஞ்சில். அண்ட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. செப்டம்பரே நிறைய பேர் இப்போ அவுட்டோரில் லைக் நடக்க போகிறது, குழந்தைங்களோட விளையாடுறது, அவுட்டோர்ஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்க்க முடியுது. இன்றைக்கி காலையில் கூட நான் பார்த்தேன்னா வர வழியில் இல்லை, நிறைய பேர் வந்து ஜாகிங் வாக்கிங் இதுக்கெல்லாம் போகிறது நான் பார்த்தேன். ஏன்னா அன்டில் லைக் ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் வரைக்கும் அப்படிலாம் யாரும் இல்லை, அவசியம் இல்லைன்னா யாரும் வெளில வர மாட்டாங்க இந்த நேரத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து ஐ குட் சி கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் கூட மெதுவாக அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். அப்பாடி ஓகே, எல்லாரும் ஆக்டிவ் ஆகிட்டாங்க, வெதர் பெட்டராக இருக்குன்ட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு நம்ம பர்துபாய் சைடில் வழி நெடுக எனக்கு நல்ல மண் வாசனை. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ரோட் சைடு லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் காலையிலே வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்தையும் அகற்றிக்கிட்டு இப்போ அடுத்து வரக்கூடிய சீசனுக்கு ஏற்ற மாதிரி செடிகள்லாம் நட ஆரம்பித்தாங்க. அதனால அப்படியே எனக்கு காரில் விண்டோவையும் தாண்டி நல்லா அந்த ஒரு மண் வாசனை. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து இட் ஆக்சுவலி ஸ்டார்டட் ஆன் அ குட் நோட், ஒரு நல்ல ஒரு ஃபீலில் தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐ எம் ஹோப்பிங் த சேம் வித் யூ. இல்லைனாலும் பரவாயில்லைங்க, மண்டேஸ் வந்து நம்ம எதுவும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கூடாது. ஜஸ்ட் ஷோயிங் அப் இஸ் மோர் தென் இன்னஃப் சரியா? ஸோ அப்படி நீங்கள் ஷோ பண்ணுங்க, ஐம் ஷோர் திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்ல நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க போறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஒரு டாக்டர் ஜாயின் பண்ண போகிறாரு சரியா? யார் எக்ஸைட்டடாக இருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அவரை மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தான் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாங்கிறத வந்து அவர் சொல்ல போகிறாரு. ஒரு ஆர்த்தோ நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாரு, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிஷியன். இந்த குதிகாலில் வந்து இந்த பிளான்டார் ஃபேஷைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும் தெரியுமா? இந்த டேர்ம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, பட் காலையில் எழுந்திரிச்சோடனே காலை கீழே வைக்க முடியாத அளவுக்கு குதிகாலில் வந்து அவ்வளோ ஒரு வலி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பிரச்சனையை பற்றி அவர் பேசுறதுக்கு இன்னைக்கு வர போகிறாரு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். அதனால என்ன மாதிரி நீங்களும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ப்ராப்ளம்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் ஷோ. ஓகே, 9 to 10 ஜாயின் பண்ண போறாரு. உங்களுடைய டவுட்ஸ் என்னவா இருந்தாலும் அதையும் நீங்க வந்து ஆஃப் ஏர்ல அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு நமக்கு பிளான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அநேகில் இருந்து ஆத்தாடி ஆத்தாடி அண்ட் ஜீவால இருந்து ஒருத்தி மேலே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரெண்டு பாட்டு கேட்டு. ஆக்சுவலி எனக்கு ஜீவால வந்து ஒருத்தி மேலே விட ஒவ்வொன்றாய் திருடிக்கிறாய் பாட்டு ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம், ஹாஃப் வே த்ரூ என் மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த பாட்டை நம்ம கேட்போம் சரியா? எனிவே பாட்டெலாம் கேளுங்க. அண்ட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பாருவீங்க, யார் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க நான் பேசுறது அப்படின்ட்டு, எந்த ஊர் எந்த நாடு அப்படிங்கிறது வந்து ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜுக்கு KIRTHANA இதுதான் ஸ்பெல்லிங். ஸோ இன்பாக்ஸ் பண்ணி விடுங்க, நானும் உங்களோட மெசேஜஸ் ஒன்று நான் படிக்கிறேன் சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி மண்டே.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா? 89.4
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: கிருத்திகா ரமேஷ் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில், ஹவு வாஸ் த வீக்கெண்ட் லாங் ஃபார் யூ, வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் வீக்கெண்ட் ஏன் எனக்கு லாங்காக தோணுச்சுன்னா, ஒன்றும் நான் பெருசாக பண்ணல, ஐ ஹேட் நத்திங் பிளான்ட். ரெண்டு நாளும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணணுன்ற அந்த திங்ஸ் எல்லாம் வந்து விதவுட் எனி ரஷ், யூனோ மைண்டில் வந்து ஏதாவது ஒன்று இதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு டெட்லைன் செட் பண்ணணும் தான் நமக்கு வந்து ஒரு பயங்கர பிஸியான ஒரு நர்வஸான ரஷ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள்லாம் வந்து டைம் பவுண்டாக இருக்கும், அந்த டைமுக்குள்ளே பண்ணி முடிக்கணும்னு இருக்கும், பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் என்னோட அட் மை ஓன் பேஸ் நான் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் லெஜர்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருந்தது, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எனவே குட் மார்னிங் ஒன்ஸ் அகேன், 7:23 ஆயிருக்கு, மெரிசில் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அண்ட் யூனோ முக்கியமான ஒரு யூஐ அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்லியே ஆகணும். என்னன்னா, இப்போ நம்ம யூஐயில் ஆட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது, செப்டம்பர் 23rd அக்கார்டிங் டு ஆஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ நமக்கு பீக் சம்மர் ஹீட்லேருந்து இந்த ஒரு புது சீசனுக்கு நம்ம என்டர் ஆக போகிறோம். அண்ட் இந்த புது சீசன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி நைஸ் அண்ட் பிளசன்ட் அண்ட் யூனோ பெருசாக வந்து ஆட்டம் ஸ்ப்ரிங்னு பிரித்து சொல்கிற அளவுக்கு நம்ம அமீரகத்தில் இல்லைனாலும் குட்டியாக அந்த ஒரு ப்ராப்பர் விண்டருக்கும் ப்ராப்பர் சம்மருக்கும் நடுவில்
1: விண்டரும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பிகினிங் ஆஃப் தி சீசன்ல ஆவரேஜ் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இட் வில் பி சம்வேர் பிட்வீன் 39°C அண்ட் யூனோ ஒரு 40° வரைக்கும், 39 and 40 இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து 40 கம்மியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோம்னா 18 கம்மியாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நாங்கள் இன்ஃபேக்ட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் இந்த பிலோ 20, இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு 2 முன்னாடி எங்கேயோ பதிவாகி இருந்தது நம்ம அமீரகத்தில்ங்கிற மாதிரி செய்தி எல்லாம் பார்த்தேன் நான். ஸோ யா, பிளசண்டான சீசன் இஸ் ரைட் ஹியர், தொடக்கூடிய தூரத்தில் தான் இருக்கு, நாளானிக்கிலிருந்து ஆரம்பிக்க போகுது.
2: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
3: Traffic update.
2: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
4: ஓகே, எவ்வளோதான் வந்து நம்ம காமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் முடியாது போல இருக்குது. ஏன்னா டிராஃபிக் அவ்வளோ மோசமாக இருக்குது ரோட்டில். நான் பார்க்கும்பொழுது 611லேயுமே ஓரிரு கிராஷஸ் பார்க்க முடியுது. அண்ட் S116ல் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு மலிஹா ஸ்ட்ரீட்டில். எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜா அப்படின்னு எனக்கு காட்டுது. நியூ கவனிஜ், ஓகே யா, ஸோ கவனிஜ் சைடில் தான் வந்து ஒரு கிராஷ், ஒன்றும் இல்லை ரெண்டு கிராஷஸ் ஆகிருக்கு, அதனால கொஞ்சம் கன்ஜெஷன் ஜாஸ்தி இருக்கு அங்கங்கே. அண்ட் தென் 311லயும் மல்டிபிள் கிராஷஸ். அண்ட் வேற இது என்னது, பேரூத் ஸ்ட்ரீட்டா? ஆமாம், பேரூத் ஸ்ட்ரீட்லேயும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஆல் இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் கிசேஸ் ஏர்போர்ட் ரோடு, இது எங்கே D62 வந்து ஒரு கிராஷ் எங்கன்னா இந்த நாதல் ஹம்மர் கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. நாதல் ஹம்மர் ரோடில், நாதல் ஹம்மர் கிட்டேயே வந்து ஒரு கிராஷ் ஒன்று, ஐ மீன் நாதல் ஹம்மர் ஹெல்த் சென்டர் கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் ராசல்கோர் ரோட்லேயும் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. நம்ம துபாய் லைன் ரோட்லேயும் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு கிராஷ் வேற ஆயிருக்கிறது தெரியுது. ஊத்மேத்தா ரோடு, துபாய் லைன் ரோடு டு ஊத்மேத்தா ரோடு கனெக்ட் ஆகும் இல்லையா, அங்கே அந்த அல்வாசல் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வெளியில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அங்கே அந்த பிரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆனால் லேன்ஸுடைய நம்பர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அதனால அங்கே கொஞ்சம் கன்ஜெஷன் வழக்கமாகவே இப்போ நிறைய பார்க்க முடியுது. அண்ட் தென் D75, E11 எல்லா ரோடுமே கன்ஜெஷன் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, பொறுமையாக டிரைவ் பண்ணுங்கள்.
3: Traffic update.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: We'll be back after a short commercial break.
1: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 7:50 ஆகுது. நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சில்லாக் சாங் ஆஃப் தி ஆரா நான் பாட்டு தருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டுட்டு அப்புறமா இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிப்போம், சரியா? 800-8940க்கு நீங்க கால் பண்ணலாம். ஹலோ, குட் மார்னிங். ஹாய், யார் பேசுறீங்க? ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? குட் குட். ஹவுஸ் ஒர்க், ஹவுஸ் லைஃப்? என்ன பாட்டு வேணும்
1: எனக்கு? இந்த ராஜாதி ராஜாலேருந்து மலையாள கரையோரம்.
0: ராஜாதி ராஜால இருந்து மலையாள கரையோரம். ஆல் ரைட், ப்ளே பண்றேன். டன்,
1: ஓகே.
0: Thank you, bye. So, ராஜாதி ராஜால இருந்து மலையாள கரையோரம், நல்ல பாட்டு அது. அவருக்காக நான் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியில் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். நான் டிராஃபிக் அப்டேட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? அருண் ராஜ் தான் அவர். குட் மார்னிங், டிராஃபிக் வாஸ் லைட் ஆன் தி ஷார்ஜா டுபாய் ரோட் டுடே. ஐ ரீச் ஆஃபீஸ் ஏர்லின்னு சொல்லியிருக்காரு. எப்படி எந்த ரோடு அப்படி டிராஃபிக்கே இல்லாத ரோடுன்னு தெரியல. ஆர் மேபி நீங்கள் கிளம்புன டைம் அந்த ஒரு ஒரு ஸ்வீட் டைமா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து பைத்தி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது டிராஃபிக். நான் பார்த்தேன்னா நம்ம ஷார்ஜா டு துபாய் வரக்கூடிய ரோட்ஸ் எல்லாத்துலேயுமே மல்டிபிள் கிராஷஸ் எல்லாம் வேறு இருக்குது. சரி, விடுங்க, நான் மேப்பை பார்க்கல, பார்த்தாலே எனக்கு வந்து டிப்ரெஸ் ஆகுது. அண்ட் வேறு யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? தீபன், குட் மார்னிங் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க அப்படின் இருக்காரு. அண்ட் குட் மார்னிங் டிராஃபிக், டிராஃபிக் மார்னிங் 6:11 அப்படின்னு தினேஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வேறு யார்? வேறு யார்? ராஜ்குமார், குட் மார்னிங் டு யூ டூ. ஹமீத், குட் மார்னிங். அர்ஷத், குட் மார்னிங். இன் மை 13 இயர்ஸ் ஆஃப் யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச்ட் எக்ஸப்ட் யுவர் வாய்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு அர்ஷத். ஆமாங்க, வாய்ஸ் ஆக்சுவலி எப்படி மாறும் இல்லையா? வாய்ஸ் மாறாது இல்லை ஒருத்தர். எனிவே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மெசேஜ். ஹாய் அக்கா, குட் மார்னிங், ஹவ் யூனு பிரபு அனுப்பியிருக்காரு. யூசப் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, ஹாப்பி மண்டேன் மார்னிங் அண்ட் விஷிங் யூ அண்ட் எவ்ரி ஒன் ஹாப்பி ஸ்டார்ட் டு த வீக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. வேற ஜாஃபர், குட் மார்னிங் உங்களுக்கும். வேறு யார்? வேறு யார்? வேறு யார்? வீரா கேஷவ், குட் மார்னிங். கார்த்தி, குட் மார்னிங். ஆஸ் யூ செட், வீக்கெண்ட் வந்து அப்படி போயிடுச்சு. நான் சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து இப்போ இங்கே திருப்பி வந்தாச்சு. மெட்ரோவில் போயிட்டு இருக்கேன், ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்கு போனேன், ஸ்ட்ரெயிட் டு ஒர்க் அப்படின்ட்டு. ஷார்ட் ட்ரிப்புக்கு போயிட்டு வரும்பொழுது தான் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும்ல நமக்கு, அச்சோ ஊரை மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் ரீசென்ட்லி. வேறு யார்? பெனிட்டா, குட் மார்னிங். பம்மல் சென்னையிலேருந்து மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தங்க, இவருடைய அக்கௌண்ட்டு பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வருது. பேர் கிரீஸ் டப்பாவை எப்படி உதச்சேவான் அவரோட அக்கௌண்ட் நேம். குட் மார்னிங், ஹாவ் அ லவ்லி மேட் மார்னிங் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஓ மை காட். எனிவே, தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் மெசேஜஸ். அர்ஷா, ஷரண் பாபு, ஷாகுல், சங்கர், ரவி, சர்தார், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். சரி, இப்போது ஸ்ரீனிவாசன் கேட்ட அந்த பாட்டு ராஜாதி ராஜா படத்துலேருந்து ப்ளே பண்ணிட்டு 8 மணிக்கு மேலே செய்திகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.
3: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள், மனம் விட்டு

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள அல் ஹிந்த் மையங்களில் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்போர்ட் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் இனி வார நாட்களில் பணிக்கு இடையூறு ஏற்படுத்தி பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொள்ள வேண்டியதில்லை. அமீரகம் முழுவதும் உள்ள 16 இந்திய துணை தூதரக விண்ணப்ப மையங்களிலும் அல் ஹிந்த் குளோபல் சர்வீசஸ் நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்போர்ட் பெறும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சேவை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை செயற்படும். இதன் மூலம் வழக்கமான வேலை நேரங்களில் பாஸ்போர்ட்டை பெற முடியாதவர்களுக்கு கூடுதல் வசதி கிடைக்கின்றது. இந்திய பாஸ்போர்ட் புதுப்பித்தல், ஆவண சான்றளிப்பு உள்ளிட்ட பல்வேறு துணை தூதரக சேவைகளை அல் ஹிந்த் நிறுவனம் கடந்த ஜூலை மாதம் முதல் மேற்கொண்டு வருகின்றது. கேரளத்தைச் சேர்ந்த இந்நிறுவனம் 2025 நவம்பரில் நடைபெற்ற டெண்டரில் ஒப்பந்தத்தை பெற்றிருந்தது. எனினும் சட்ட ரீதியான வழக்கு காரணமாக சேவைகளை உடனடியாக தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்த குறிப்பிடத்தக்கது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கர்கள் சவுதி அரேபியா பயணிக்க வெளியுறவுத்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சவுதி அரேபியாவில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலையை காரணம் காட்டி அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் யான்பூ ஆகிய இரண்டு நகரங்களுக்கு பயணம் செய்வதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஈரான் ஆதரவு ஏமன் ஹூதி குழுவின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் இந்த பயண கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் யான்பூ நகரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அல்லது தனிப்பட்ட பயணம் மேற்கொள்ள சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவு அதிகாரப்பூர்வ பயணங்களுக்கு மட்டுமின்றி தனிப்பட்ட பயணங்களுக்கும் பொருந்தும் என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனை நடத்துகின்றார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பகல் 12 மணி அளவில் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்துகின்றார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளை தூர்வாருதல், ஆகாய தாமரை செடி மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை விரைவுபடுத்துதல், சேதமடைந்த மின்கம்பங்கள், மின் கோபுரங்களை உடனடியாக சீரமைத்தல் மற்றும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பது குறித்து முதலமைச்சர் விஜய் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளார். டாஸ்மாக் கடையில் விருப்பத்துக்கேற்ப மது வகைகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை இன்று முதல் அமலாகின்றது. அனைத்து மதுபான நிறுவனங்களிடமும் சம அளவில் மது வகை வாங்கி சமமாக பிரித்து வழங்கும் முறை நிறுத்தப்படுகின்றது. அதிகம் விற்பனையாகும் மதுபான வகைகள் தேவைக்கேற்ப கிடைக்க டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தின் நிலம்பூர் அமரம்பலம் டி கே நகரில் உள்ள சுற்றுலா தலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய மேலும் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்தில் தொடர்ந்து மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் காணாமற் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். மாலை சுமார் 5 மணி அளவில் கொட்டப்புழா ஆற்றில் திடீரென நீர்மட்டம் உயர்ந்ததை தொடர்ந்து இச்சம்பவம் இடம்பெற்றது. மேல்பகுதி வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சம்பவ இடத்தில் மழை இல்லாத நிலையிலும் ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விடுமுறை தினம் என்பதால் நேற்று ஆற்றங்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரண்டிருந்தனர். நீரின் வேகம் திடீரென அதிகரித்ததால் சிலர் பாறைகள் மற்றும் மரங்களில் சிக்கிக் கொண்டனர். சுமார் 27 பேர் உள்ளூர் மக்கள் மற்றும் தன்னார்வலர்களால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே மேலும் சிலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் நிலவுகின்றது. உள்ளூர் மக்கள் மற்றும் காவல்துறையினர் தன்னார்வலர்கள் இணைந்து தொடர்ந்தும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இன்றுடன் 2 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. 2024 செப்டம்பர் 21 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதுடன் அவர் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றார். அத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 56,34,915 வாக்குகளை பெற்று 42.31% வாக்குகளுடன் முன்னிலை வகித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசன் 43,63,335 வாக்குகளை பெற்றார். முதல் விருப்ப வாக்கில் எந்தவொரு வேட்பாளரும் 50% அதிகமான பெரும்பான்மையை பெறாததால் இரண்டாம் விருப்ப வாக்குகளை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது. இரண்டாம் விருப்ப வாக்குகள் கூட்டப்பட்ட பின்னர் அனுரகுமார திசாநாயக்க மொத்தம் 57,40,179 வாக்குகளை பெற்று புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். அனுரகுமார திசாநாயக்க தென், மேல், வடமேல், வடமத்திய மற்றும் சபர்கமு ஆகிய மாகாணங்களில் அதிக பலத்தை உறுதிப்படுத்திக் கொண்டதுடன் சஜித் பிரேமதாச வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றார். வெற்றியின் பின்னர் 2024 செப்டம்பர் 23 அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றார். இதன் பின்னர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை பிரதமராக நியமித்து செப்டம்பர் 24 பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் இந்தியா மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் இன்று இறுதிப் போட்டியில் களம் காண்கின்றன. நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி 114 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. 1வது அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணியை வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இன்று இன்னும் சற்று நேரத்தில் இந்தியா மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் இறுதிப் போட்டியில் மோதுகின்றன. 3வது இடத்துக்கான பிளே ஆஃப் சுற்றில் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டி 4 மணிக்கு இடம்பெற உள்ளது. இறுதிப் போட்டியும் நாளை இடம்பெற உள்ளவை குறிப்பிடத்தக்கது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான ஈரப்பதம் நிறைந்த மற்றும் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். சில பகுதிகளில் பனிமூட்டம், மங்கலான மூடுபனி மற்றும் இடியுடன் கூடிய மேகங்கள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பகுதிகளில் இன்று 43 முதல் 48 டிகிரி செல்சியஸ் வரையும் கடலோர பகுதிகளில் மற்றும் தீவக பகுதிகளில் 37 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 29 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை பதிவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடலோர மற்றும் உள்நாட்டு பகுதிகளில் ஈரப்பதம் 90% வரை அதிகரிக்கக்கூடும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: இந்த ஐபோன் 18 ப்ரோ ப்ரோ மேக்ஸ் இதோட கிரேஸ் வந்து இவ்வளவு சீக்கிரம் அப்படியே ஃபிசில் அவுட் ஆகும்ட்டு நினைக்கவே இல்லை நான். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது, நான் தான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மெரிசில் மார்னிங்கில். ஏன் அப்படின்னா ஐபோன் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இட் வாஸ் ஆன் போன ஃப்ரைடேவா, ஃப்ரைடே தானே நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், ஸோ ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆச்சு. லைக் இட் வாஸ் அவைலபிள் ஆன் ஐ மீன் இன் ஸ்டோர்ஸ் ஆல்ரெடி. வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டோரில் போயிட்டு அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறது. அன்றைக்கி என்ன டிமாண்டாக இருந்தது, அல்லோலப்பட்டது. அண்ட் லைவாக வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மால்ஸில், இந்த ஆப்பிள் ஸ்டோர்ஸ் வெளியில் வந்து எவ்வளோ மக்கள் வந்து அல்ல மோதிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் இன் லெஸ் தென் 24 hours, யூனோ, நம்மளோட இந்த டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஐ டோன்ட் வாண்ட் நேம் விச் ஒன், பட் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று கொத்தமல்லி கருவேப்பிலாம் ஆர்டர் பண்ணலாங்கிற மாதிரி ஓபன் பண்ண அந்த டெலிவரி ஆப்ஸ் அலாங் வித் ஃபியூ அதர் திங்ஸ், க்ரோசரி எல்லாம் ஆர்டர் பண்ணுவோம்னு ஓபன் பண்ணப்போ அதில் அந்த பாப்அப் எனக்கு வந்தது. 15 minutes உங்க வீட்டு வாசல்ல வந்து சேர்ந்துடும் புது மாடல் ஐபோன் அப்படின்ட்டு. இதுக்குதான் இவ்வளவு கிரேஸா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு ஈஸியா அவைலபிளா இருக்கு இல்ல, லெஸ் தென் 24 hours குள்ள வந்து டெலிவரி நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த முதல் நாள்ல வந்து இவ்வளவு ஒரு கிரேஸா அப்படிங்கும்பொழுதுதான் வந்து ஆச்சரியமா இருந்தது. எப்படி பாருங்களேன், அதுக்காக தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, யூனோ, அன்னைக்கு ப்ராப்ளி ஒர்க்கெல்லாம் வந்து லீவ் போட்டு என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல, கியூல வந்து கால் கெடுக்க நின்று இதெல்லாம் பண்ணி எதுக்கு லெஸ் தென் 24 hours ஆன்லைன்லேயே வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் வந்து நிலவில் யார் முதல்ல கால் அடி எடுத்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வரலாற்றில் வந்து முதல்ல நம்ம இடம் பிடிக்கணும் இல்லையா. ஐபோன் 18 வந்து ரிலீஸ் ஆன ஒரு ஃபியூ அவர்ஸ்லேயே நான் போய் வாங்கிட்டேன் ஏ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வாட்ஸ்அப்லலாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்காகவோ என்னன்னு தெரியல, பட் வாட் எவர் இட் இஸ் யா, அவ்வளோ குயிக்காக வந்து ஃபிசில் அவுட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் யூனோ இந்த ஹார்ட்வேர் வைஸ் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த 17 series 18 series நிறைய பேர் அந்த ஃபோனோட ஸ்கின்னை வந்து மாத்துறாங்க. இங்கே நேராலே வந்து ஏதோ ஒரு கடையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவா இல்லை வந்து ஃபன்னுக்காக போட்டாங்களான்னு தெரியல, பட் லுக்ஸ் லைக் அது உண்மையான வீடியோ மாதிரி தான் இருந்தது. அந்த ஸ்கின்னை மட்டும் மாற்றி, இந்த பர்கண்டி கலர் தானே வந்து பயங்கர பாப்புலராக இருக்குது, ஸோ பர்கண்டி கலருக்கு வந்து ஸ்கின்னை மாற்றி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கிற ஃபோன் மேலே வந்து ஒட்டி அதை வந்து எப்படி நம்ம 18 மாதிரி காட்டலாம்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சில பேர்லாம் யூனோ சோஷியல் மீடியாவில் AI வச்சு ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பிக்சர்ஸை வந்து புது ஃபோன் மாதிரி சும்மா ஃபன்னுக்காக மாற்றிக்கிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எனிவே, ஸோ ஐ திங்க் அந்த ஐஃபோன் ஃபீவர் ஹேஸ் ஃபிசில் அவுட் அண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி அடுத்து இந்த டூவோ வரும்பொழுது தான் என்ன ஆகும்னு தெரியல. எனவே உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், காக்க காக்க படத்திலிருந்து ஒரு ஊரில் பாட்டு, அப்புறம் 3 படத்துல இருந்து என்ன பாட்டு, இதழின் ஓரம் பாட்டு எல்லாம் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். தங்கத்தோட விலை என்ன ஆயிற்று, கொஞ்ச நாள் ஆச்சு நானும் தங்கத்தோட விலையெல்லாம் பார்த்து, ஒரு ஃபியூ டேஸ் ஆச்சு. 24 carat தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 527 dirhams 50 fils, 22 carat தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 488 dirhams 50 fils ஆக இருக்கு.
1: Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கசா.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
2: கான்சர்ட்டை சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
3: இல்லையே.
2: இப்ப பாக்க ரெடி ஆகு.
4: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
2: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
5: நீ ஒரு கலைஞன்டா.
6: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
2: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
7: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது
8: We'll be back after a short commercial break.
9: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
10: நீ ஃபைல் செய்யாதவா?
9: போய் ஃபைல் கராது.
11: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
9: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000+ ஹாப்பி கிளையன்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
12: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
13: தி VAT கன்சல்டன்ட் காலர் வாட்ஸ்அப் 0588520103.
14: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: இந்தியன் பாஸ்போர்ட் சர்வீசஸ் இந்த யூஏஇ பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு கன்வீனியண்டான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். இந்தியன் கவுன்சிலர் அப்ளிகேஷன் சென்டர்ஸ் ICACs இங்கே நம்ம அல் ஹிந்த் குளோபல் சர்வீசஸ் அவங்க மூலமாக தான் வந்து ரன் பண்ணப்பட்டுருக்கு. இப்போ என்னென்னா, புதுசாக ஒரு ஃப்ரீ சண்டே பாஸ்போர்ட் கலெக்ஷன் கவுண்டர் அவங்க கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட 16 சென்டர்ஸ்லையும், யூஏஇயில் இருக்கக்கூடிய அவங்களோட 16 சென்டர்ஸ்லையுமே பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீ சண்டே பாஸ்போர்ட் கலெக்ஷன் கவுண்டர் வந்து கொண்டு வர போகிறாங்களாமா. ஸோ தட் வீக்கெண்ட்ஸில் கூட நீங்கள் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, கொரியருக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வீக்கெண்ட்ஸில் யூஸ்வலி டெலிவரி இருக்காது. ஸோ சண்டே அன்னைக்கு போய் அவசரமாக உங்களோட பாஸ்போர்ட் நீங்கள் பிக்கப் மட்டும் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த புது சண்டே பாஸ்போர்ட் கலெக்ஷன் கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த சென்டர்ஸில் செப்டம்பர் 20, 2026 இந்த கவுண்டர்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு. அண்ட் காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இந்த கவுண்டர்ஸ் செயல்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா 16 இந்தியன் கவுன்சிலர் அப்ளிகேஷன் சென்டர்ஸ்லையும் இங்கே நம்ம அமீரகத்தில் இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தா இவங்களுடைய ஆப்ரேட்டிங் அவர்ஸ் எப்படி இருந்ததுன்னா, மண்டே டு சாட்டர்டே 8 AM to 6 PM இருந்தது. அண்ட் அப்ளிகேஷன்ஸ் புதுசாக எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சண்டேஸில். ஆனால் இப்போ புதுசாக இந்தியன் எம்பசி இன் அபுதாபி அண்ட் த கான்சுலேட் இந்தியன் கான்சுலேட் இன் துபாயினுடைய கைடன்ஸின் படி பல கஸ்டமர்ஸுக்கு தேவை இருந்ததை வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி இந்த சண்டே கவுண்டர்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு டேட்டா வச்சு சொல்லணும்னா, பிட்வீன் July 22nd and August 22nd, 2026 இந்த 16 ICACsல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 53,000+ சர்வீசஸ் வந்து அவங்க வழங்கியிருக்காங்க. அண்ட் அதுலேயுமே வந்து பார்த்தா 44,000 பாஸ்போர்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஹாசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM. மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
6: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
10: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
11: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
10: Brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
4: நீ ஃபைல் செய்சாவா?
3: போய் ஃபைல் கராது.
5: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
6: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000+ ஹேப்பி கிளையன்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
7: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
8: தி VAT கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
14: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: இப்போ இந்த சாட்டர்டே நைட் யாரெல்லாம் துபாய் அலைன் ரோட்ல டுவர்ட்ஸ் அலைன் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி போனீங்கன்னு தெரியல, கொஞ்சம் லேட்டா அரௌண்ட் சே ஒரு 12:30 மணிக்கு. ஏன்னா அங்க ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருந்தாங்க. லைக் பொதுவா நமக்கு இருக்கிற அந்த லேன்ஸ் இருக்குல்ல எல்லாத்தையும் வந்து கட் டவுன் பண்ணி நேரோ டவுன் பண்ணி ஒரே ஒரு லேன் மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் அன்டில் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிட் வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அப்படி குறுகலா இருந்தது. ஒரே ஒரு லேன்ல தான் டிராஃபிக் எல்லாம் போயிட்டு இருந்தது. பிகாஸ் ஆன் தி அதர் சைட் நம்ம பார்த்தோம்னா அந்த ரோடு ஒர்க் நடந்துட்டு இருந்தது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி கிளீன் பண்ணி மக்களுடைய பயன்பாடுக்காக வந்து தயார்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப புரியல எதுக்காகன்னு, ஆனா இப்பதான் புரிஞ்சது. பிகாஸ் நம்ம துபாயில இந்த ஊர்மேத்தா சைட்ல நடந்துட்டு இருந்த அந்த ரோடு வேலைகள் எல்லாம் ஃபைனலி நடந்தாச்சு. ஆமா, ஊர்மேத்தா ரோடுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்கிரேட் ஒன்று ஆகி இருக்கு. நம்ம ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒரு புது ரோட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் யூனோ அந்த ரூட்ல போறவங்களுடைய டிராவல் டைம் 20 நிமிஷத்துல இருந்து ஜஸ்ட் 5 நிமிஷமா கட் டவுன் ஆகி இருக்கு. வாவ், தட்ஸ் அபவுட் ஒரு 75% ரிடக்ஷன் இன் யோர் டிராவல் டைம். அண்ட் இந்த ப்ராஜெக்டின் காரணமாக ரோட் எக்ஸ்பான்ஷன் பண்ணி சில பிரிட்ஜஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா 50% ஆக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 4 பிரிட்ஜஸ் 2 டனல்ஸ் அண்ட் 14 கிலோமீட்டர் ஆஃப் அப்கிரேடட் ரோட்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஊத்மேத்தால இருந்து முக்கியமான கீ துபாய் ஏரியாஸை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இப்போ ஈஸியா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். ஏன்னா அங்கே ஒரு கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, டிராஃபிக் கன்ஜெஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அஃப்கோர்ஸ் வேலைகள்லாம் நடைபெறும் பொழுது ஒரு இடையூறு இருக்க தானே செய்யும். அண்ட் முடிச்சதுக்கப்புறமா இப்போது ஜாலியாக ஃப்ரீயாக மக்கள் போக முடியுது ஊத்மேத்தா சைடில். அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம ஊத்மேத்தாவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு நொஸ்டால்ஜிக்கான இடத்த ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா எனக்கு வந்து ஒரு அந்த ஒரு குட்டி பார்ட் ஆஃப் நொஸ்டால்ஜியாக இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு. தோ ஐ எம் நாட் ஃப்ரம் துபாய், சைல்டுஹுட்லாம் வந்து எனக்கு துபாயில் இல்லை அப்படின்னாலும் கூட நான் துபாய்க்கு வந்த சமயத்தில் நான் அடிக்கடி விசிட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மால் அப்படின்னு சொல்லணுன்னா லாம்சி பிளாசா. ஸோ லாம்சி பிளாசா வந்து ஒரு அடையாளமாக இருக்குது இல்லையா. அந்த முக்கியமாக லாம்சி பிளாசா அப்படின்னு சொன்னாலே அதில் இருக்கிற அந்த ஒரு பொம்மை ஒன்று, ஜோக்கர் பொம்மை ஒன்று அப்படியே மேலே ஏறி இறங்கி வந்துட்டு இருக்கோம்ல. ஸோ அது நான் பார்த்துருக்கேன். ஐ என்ஜாய்ட் தேட். அண்ட் எனக்கு அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் மெமரி என்னென்னா, நான் ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த பர்டிகுலர் ஏர்லைனோட அந்த சிட்டி பிக்கப் வந்து அங்கே லாம்சி பிளாசாவில் இருந்தது. ஸோ நான் அப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எங்கிட்ட கார் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2 பெட்டியோட துபாய்க்கு வந்து இறங்கின சமயம் அது. அப்போது அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு தான் நான் ஏர்போர்ட்டுக்கு போவேன், ஊருக்கு போயிட்டு வருவேன். ஸோ தட் பிளேஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ். அது வந்து நடுவுல க்ளோஸ் டவுன் பண்ணிருந்தாங்க. இப்போ புது பொலிவுடன் லாம்சி பிளாசா இஸ் பிகமிங் தி பிளாசா. ஒரு புது ஐடென்டிட்டி, ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு புது சாப்டர் துவங்க இருக்கு. அங்கேயும் வந்து ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுத் மேதானுடைய அடையாளமான லாம்சி பிளாசா இஸ் நவ் பிகமிங் தி பிளாசா. விரைவில் நமக்காக திறக்கப்படவிருக்கு. ஸோ யா, ஐ எம் சோ எக்ஸைட்டட் ஃபார் தட். எனிவே, இப்போ அடுத்ததான் ஒரு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்றேன். ஓகே, ஒரு குட்டி பாட்டு. அண்ட் பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு மணி நேரம் தவறாம நீங்க கேட்டே ஆகணும். ஏன்னா காலையிலேயே சொல்லி என்ன மாதிரியே குதிகால் வலியோடு நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன, அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடலாம், அதுவும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் குதிகால் வலி அது. ஓகே ஓகே, பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பிரச்சனையினால நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அது சார்ந்து பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு ஆர்த்தோ டாக்டர் ஜாயின் பண்ண போறாரு. ஸோ மறக்காம கேளுங்க.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ஜிம் வீரமணி வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜிம் கிரனைட் வீரமணி வழக்கில் அனைத்து குற்றவாளிகளையும் கண்டறிய அதிகாரிகளுக்கு முதல்வர் ஆணையிட்டுள்ளார். வீரமணி தொடர்பான பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். ஜிம் வீரமணி தொடர்புடைய பாலியல் புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் காவல்துறையினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: கர்நாடக உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை போலி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விநியோக வலையமைப்பு தொடர்பாக 24 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. பெங்களூரு அருகேயுள்ள பினாபி பகுதியில் போலி மருந்து வலையமைப்பு தொடர்பான விசாரணையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் ஒரு பகுதியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் மருந்து உரிமங்களை ரத்து செய்தும் விதிமீறல்கள் தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் களனிகவ மற்றும் துடாங்குட ஆகிய இடங்களுக்கிடையில் வாகன விபத்து இடம்பெற்றுள்ளது. மாத்தறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் வேறு சில வாகனங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து நேர்ந்தது. 6 மோட்டார் வாகனங்களும் 2 பேருந்துகளுமே இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்தில் 10 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
3: எதிஹாத் ரயில் ஃப்ரெய்ட் மற்றும் ஏடி போர்ட்ஸ் இணைந்து ஃபுஜைரா டெர்மினல்ஸ் மற்றும் அபுதாபி தொழில்துறை நகரமான ICAD இடையே நேரடி ரயில் சரக்கு சேவையை தொடங்கியுள்ளன. இந்த சேவை மூலம் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் தங்களது கிடங்குகள், தொழிற்சாலைகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை நேரடியாக நெருக்கமாக கொண்டு செல்ல முடியும். ICAD-யில் சுரங்க அனுமதி, சரக்கு ஆய்வு மற்றும் சரக்கு விடுவிப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் வசதியும் உள்ளது. இதனால் ஃபுஜைராவுக்கு சரக்குகள் வந்த பிறகு கூடுதல் சாலை போக்குவரத்து தேவையை குறைத்து அபுதாபி முழுவதும் சரக்குகளை திறம்பட நகர்த்த உதவும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டங்களில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெஹ்ரானில் இருந்து நியூயார்க் புறப்பட்டுள்ளார். அமெரிக்கா செல்வதற்கு முன் அராக்ஷி கத்தாரில் சிறிது நேரம் தங்கிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. எனினும் அராக்ஷியின் கத்தார் பயணம் குறித்து கத்தார் தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியிடப்படவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்காக முதன்முறையாக கலப்பு தற்காப்பு கலை போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்று சுசிகா தாரியல் வரலாறு படைத்துள்ளார். கலப்பு தற்காப்பு கலை போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற சாதனையை சுசிகா தாரியல் படைத்துள்ளார். இதன் மூலம் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் MMA பிரிவில் புதிய வரலாற்றை அவர் படைத்துள்ளார். இதனிடையே ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் அணி பிரிவு ருத்ராங்ஷ் பாட்டில், ஹிமான்ஷு தில்லூன் மற்றும் பாரத் மானி ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இந்திய அணியின் சிறப்பான ஆட்டத்தின் மூலம் 10 மீட்டர் ஏர் ரைபிள் அணி பிரிவில் வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
0: 89.4. You are listening to 89.4.

0: குட் மார்னிங், வெல்கம் பேக் அண்ட் ஹாப்பி மண்டே. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மண்டே மார்னிங் இன்னைக்கு காலையில ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம ஷோட பிளான் என்னன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் மறக்காம ரிமைண்டர் ஆர் அலாம் வச்சு 9:00 to 10:00 நீங்க கேளுங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் காமனா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு வலி, அந்த வலிக்கு வந்து என்னதான் பண்றதுங்கிற மாதிரி நானும் ஒரு ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் பொழுதும் யோசிப்பேன். ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் வந்து கரெக்டா இன்னைக்கு நம்ம கூட அந்த வலி அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு டாக்டர் வந்து ஜாயின் பண்ண போறாருங்கிற மாதிரி உங்ககிட்ட நான் சொல்லி. On that note, I'm very, very, very happy to welcome Dr. Praneeth Rewuri, Specialist Orthopedic Surgeon from NMC Specialty Hospital, Dubai, to our studios. Vanakkam, Doctor. How are you?
1: Vanakkam. Thank you, Ms. Kirtana.
0: Thank you.
1: 89.4 Tamil FM for giving me this opportunity.
0: தேங்க்ஸ் டு யூ டாக்டர். என்ன சொன்ன மாதிரி தான் காலையில் எந்திரிக்கும் பொழுதே வந்து இந்த ஒரு கால்வலி, அதோட நிறைய பேர் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். பர்சனலி எனக்குமே கூட அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறது ஃபுட் அண்ட் ஆங்கிள் இல்லையா, நீங்கள் அதில் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட. ஸோ ஃபுட் அண்ட் ஆங்கிள் தான் வந்து நம்ம என்டையர் பாடி வெயிட்டே தாங்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட் இல்லையா நம்ம உடம்புல. ஸோ அதில் வலியோட நம்மளால் எப்படி இருக்க முடியும் அதில் வந்து எடுத்தோடனே டாக்டர், லெட்ஸ் ஜஸ்ட் கோ டைரக்ட்லி டு த டாபிக் அண்ட் ஹீல் பெயின், இந்த குதிகால் வலி அது ஏன் வருது? எஸ்பெஷலி காலையில நம்ம எழுந்திருக்கும் பொழுது காலை கீழே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு குதிகால் வலி.
1: சோ குதிகால் வலிக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சோ மெயின்லி தேர் குட் பி இன்ஃப்ளமேட்டரி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்ல வெயிட் கூடத்துல இருக்கலாம், ஆர் தேர் குட் பி சம் நர்வ் இஷ்யூஸ். சோ அண்ட் ஆல்சோ தேர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் வித் people having different foot shape. Different foot shape also matters for the heel pain.
0: Okay.
1: So adala first nangal examination panni we have to find it out what is the correct reason.
0: Okay.
1: And majority nangal pesumbodhu paakumbodhu 70-80% of the people will be having this plantar fasciitis.
0: Okay.
1: So in the plantar fasciitis enna solumbodhu neengal sonna maadhiri morning the just when they wake up and put their first two few steps it will be too much painful.
0: Right.
1: So adukaprama oru 10-15 steps potta odane konjam konjam kammi aayidum.
0: Normal aayidum nadakka.
1: Exactly. So that is mainly because of the inflammatory mediators overnight it would be staying in the heel.
0: Okay.
1: So why this inflammation has happened adhu da nangal kandupidikkanum.
0: Root
1: Exactly. So, okay. is it inflammatory? And as I told, frequent causes இங்க நம்ம UAE-ல வந்து தண்ணி கொஞ்சமா சாப்பிடுறது and protein நிறைய சாப்பிடுறது. So, because of protein intake more and less water, what can happen is there could be accumulation of uric acid.
0: Okay.
1: And majority of the people whom, if we do a cross-section and do a blood test, so uric acid is like quite high. And that could be one of the reasons why they could be getting the inflammatory involved plantar fasciitis.
0: Okay.
1: Second reason is we're all sedentary.
0: Right.
1: Very few people are doing exercises or going to gym or swimming and all stuff. So when we talk about this plantar fasciitis, நம்ம anatomy, we are only seeing only குதிகால் கணுக்கால் அப்புறமா பாதம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். But there is another connection where it starts from the calf. So the connection is from the calf till the heel bone and the foot. So நம்ம calf muscle in the நம்ம tendon Achilles சொல்லுவோம். So that will come and get attached to the heel bone. அதே மாதிரி நமக்கு ஒரு plantar fascia ஒரு thick band வரும். அது கீழே வரும். So these both are interconnected. They act like a single unit. இப்போ நமக்கு plantar fascia tight ஆயிடுச்சுன்னா calf muscle tight ஆயிடும். இப்போ calf muscle tight ஆயிருக்குதுன்னா plantar fascia tight ஆயிடும். So when there is like you know juggle and all stuff, then definitely there will be small micro tears. அதனால தான் நமக்கு inflammation start ஆகலாம். So first thing you need to see is whether your plantar fascia is tight or your calf muscle is tight. Do stretches.
0: Okay.
1: Morning எழுந்திருக்கும் போது first morning you do a massage to the plantar fascia spot. எங்கே உங்களுக்கு ரொம்ப வலி இருக்குது அங்கே ஒரு 2-3 minutes நல்லா மசாஜ் பண்ணணும். அப்புறம் தான் யூ ஹேவ் டு கால் வைக்கணும் கீழே. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் எவ்ரி ஒன் சேஸ் தட் கொஞ்சம் ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு 10-15 minutes கால் வச்சுட்டு நல்லா ஆட்டணும். Okay, then third one mainly is calf stretches.
0: Okay.
1: Majority of the problems of the further plantar fasciitis is because of the calf being very tight. So once you start doing the calf stretches before starting your day, it will be giving you a great relief.
0: Okay.
1: Yeah.
0: So இதெல்லாம் தான் வந்து நம்ம relief க்கு பண்ணக்கூடியது. And is it curable, doctor? ஏனா இந்த வலியோட இருக்குதுங்கிறது it's very difficult. Is there a cure for this or only maintenance தான?
1: No, definitely. See, basically again if the foot shape, so if so we have இட் இஸ் நாட் லைக் எவ்ரி ஒன் வில் பி ஹேவிங் நார்மல் ஃபுட்.
0: ஸோ
1: 40-50% தான் நார்மல் ஃபுட் இருக்குது. ஸோ அடுத்த 50%ல் வி ஹாவ் ஃபிளாட் ஃபுட் அஸ் வெல் அஸ் ஹை ஆர்ச் ஃபுட். ரெண்டும் பேருங்கள், ஃபிளாட் ஃபுட்டாக இருக்கலாம் இல்லை ஹை ஃபுட் ஐ மீன் ஹை ஆர்ச் ஃபுட் இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே இந்த பிளான்டர் ஃபேஷியா டைட்டாக இருக்கும். ஸோ தே வில் ஃபேஸ் மோர் ஆஃப் திஸ் பிளான்டர் ஃபேஷியைட்டிஸ். ஸோ தீஸ் பீப்புள் அடிக்கடிக்கு ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் பார்ட். இல்லாட்டி வாட் வி டூ இஸ் ஆல்சோ த சேம். ஸோ வென் so we'll do consequence I mean you know like step wise treatment. So first we'll treat with the stretches and medications, adala correlate, then we'll have an x-ray just for the formality, and then we will go for a physiotherapy la correla, then we'll go for a steroid injection or a PRP injection, which is not beneficial. At the end what we do is we cut the calf muscle. Yeah, we release the calf muscle, so that and the foot mele is and the strain irukudhu adu குறையும். இன் திஸ் மித் ஆஃப் வாட் எவர் த கால்கேனியல் ஸ்பர், ஐ ஹாவ் லாட் ஆஃப் பேஷன்ஸ் கம்மிங் வித் அன் எக்ஸ்ரே டெல்லிங் தட் சார் நம்ம ஹீலோட ஒரு கால்கேனியல் ஸ்பர் இருக்குது அதனால தான் வலி இருக்குதுன்னு நிறைய டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. தட் இஸ் அ மித், பிகாஸ் திஸ் கால்கேனியல் ஸ்பர் ஆக்சுவலி அந்த போன் இஸ் அ ரிசல்டன்ட் ஆஃப் இன்ஃபிளமேஷன். க்ரானிக் இன்ஃபிளமேஷன் இருந்தனால அந்த போன் அந்த பிளான்டர் ஃபேஷே உள்ள வரும், வெளியே வராது.
0: ஸோ
1: ஆல் ஆஃப் திஸ் 15 இயர்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆங்கிள் ஃபார் மீ probably I would have operated 3 or 4, you know, that spur release.
0: Okay.
1: Never we have done it because that is not the root cause. The root cause kandipidikanum.
0: Okay.
1: Yes.
0: என்னங்கறது பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மென்ட் என்ன இது அப்படிங்கறது பார்க்கலாம். சோ இது வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா டாக்டர்? லைக் யூ செட் இப்போ நேச்சுரலி இப்போ நமக்கு பிறக்கும் பொழுதே ஒன்னு ஹை ஆர்ச் ஃபுட்டோட இல்ல ஃபிளாட் ஃபுட்டோட நம்ம பிறந்துட்டோம்னா வேற வழியில வில் ஹேவ் டு அட்ஜஸ்ட் வித் இட். பட் அதர்வைஸ் வேற ஏதாவது காரணங்களால இது வருமா? அண்ட் ஹவு ஷுட் வி ப்ரிவென்ட்?
1: So basically a good proper footwear, and especially for the kids and children nowadays, everyone are bound to the desk and
0: true.
1: always on the screens,
0: right?
1: So I tell all the kids to go out outdoor, because once they start playing only illiya nama muscles ela stretch aga porudhu, nama ankles bones and all the muscles will act in such a way that the arch will form,
0: right?
1: Especially for the children. Ipo arch form agiradhu namakku oru 2 to 4 years irukalam, but mainly and the ipo 2 to 4 years la enna aga porudhu ellam bones cartilage stage la irukum. So after 4 or 6 to 10 varaikum bones form aga porudhu. So this is the time when if they put a good exercises, stretches, and do arch strengthening exercises, the bones we can reshape. I would not tell 100% sari aidona, but it would be better than sitting quiescent.
0: Correct.
1: Yeah.
0: Okay. And எப்போ வந்து இது ஒரு அலாமிங் சைனா எடுத்துக்கிட்டு நாங்க உங்ககிட்ட வரணும்? சில பேர் வந்து we'll just learn to live with the pain or ignore it. வலிச்சு தான் இருக்கு என்ன பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. பட் எப்போ நம்ம அது ஒரு அலாம் சைனா எடுத்துட்டு உங்ககிட்ட வரணும்?
1: தாங்க முடியல, டேப்லெட் எடுக்கலாம் தாங்க முடியல, அதுதான் only reason. Yes, come.
0: Okay.
1: Because this is not something like serious, it would reach to some complication. அது மாதிரி இல்ல, பட் எடுக்கடுக்கு நமக்கு it will be giving you that pain.
0: Right.
1: You cannot have your good activities of daily life.
0: Right.
1: Yeah, you sit after some time you start walking, thirumbi vali vandirukku.
0: Correct.
1: So you cannot have that peaceful lifestyle.
0: Okay.
1: So adanal da every time like so get the solution, do the stretches. It will be helpful a lot.
0: Okay.
1: Because see, as a foot and ankle surgeon, there are so many orthopedic surgeons who will refer me patients with resistant heel pain. So for everyone they would have told injection try panniyaachi, physiotherapy try panniyaachi, then they are telling next stage is surgery. I'll tell no, surgery is at the end. Start doing the stretches.
0: Okay.
1: And wear proper footwear. Aprama solunga.
0: Okay.
1: Yeah.
0: Right. Adanalae ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்துக்கணும். டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும், அண்ட் வி ஹாவ் டு டேக் குட் கேர் ஆஃப் அவர் செல்ஸ். சொன்ன மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே முடியல, தாங்க முடியல, என்ன பண்ணியும் வலி வந்து நிற்கல அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, டாக்டரை போய் பார்க்கணும். அண்ட் இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது இஸ் டாக்டர் பிரணீத் ரெய்வூரி, ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் NMC ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் துபாய். அண்ட் ரைட் நோ பாட்டு போகக்கூடிய கேப்பில் ஆஃப் ஏரில் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இப்போ நம்ம பேசுகிற டாபிக் ரிலேட்டடாக டவுட் இருக்குது டாக்டர் கிட்ட பேசணும்னா 800-8940 கால் பண்ணலாம். Back to back.

0: பேக் டு பேக்
1: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதான்டா.

0: இது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
2: எனக்கு சக்கரை வியாதி,
3: சுகரா, இது எத்தனை நாளா?
2: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
2: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
5: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பிரணீத் ரேவூரி, ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாயில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ குதிகால் வலி பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லையா டாக்டர், அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இன் ஜென்ரல் வந்து இப்போ ஒரு நாளைக்கு நம்ம பல மணி நேரம் ஒர்க்ல இருக்கோம் அண்ட் நடக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம காலில் ஃபுட்வேர் எப்பவுமே போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன் ஜென்ரல் நம்ம ஃபுட்வேர் சூஸ் பண்ணும்பொழுது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் என்ன, அதுவும் இப்போ இந்த பேர் ஃபுட்வேர்லாம் வருது அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் அண்ட் ஃபுட்வேர்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணி ப்ராப்பரான ஃபுட்வேர் நம்ம வாங்கணும் டாக்டர்?
1: ஸோ அகெயின் பேர் ஃபுட்வேர் இல்லாட்டி பேர் ஃபுட் வாக்கிங் பேர் ஃபுட் ஸ்டாண்டிங் இஸ் தி ஹெல்தியஸ்ட் வே.
0: அப்படிங்களா?
1: ஆல்வேஸ். நம்பர் டூ இஸ் ஐ ப்ரிஃபர் மோர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் ராதர் தேன் எனி கேஷுவல்ஸ் ஆர் ஃபார்மல்ஸ்.
0: ஓகே.
1: நிறைய பிராண்ட் இருக்குது இப்போ, பட் சின்ஸ் மை ப்ராக்டிஸ் ஹவ் ஸ்டார்டட் இனிஷியலி ஐ வாஸ் ஃபாலோயிங் ஸ்கெச்சஸ். ஸோ இப்போ வென் ஐ கேம் டு யூஏஇ ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன் டு ஸ்கெச்சஸ், ஆல் மை பேஷன்ஸ் ஆர் கமிங் பேக். தென் ஐ ஸ்விட்ச் ஓவர் டு நியூ பேலன்ஸ் இன் ASICS.
0: ஓகே.
1: ஸோ தே ஆர் வெரி கம்ஃபர்டபிள் வித் இட். அகெயின் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் வாட் தே ஹேவ் டு யூஸ். ஸோ இப்போ if the patient or if the person is having flat foot nanakalam, so foot flat a irukudu and the patients ken agum or and the public and the people ken agum na when they are putting the foot, so when they are their foot is off the ground, so oru shape irukum oru size irukum.
0: Okay.
1: But when they are putting the foot down onto the ground enna aga porudha na the foot is stretch aga porudhu. So
0: okay.
1: The size will increase.
0: Okay.
1: So at the time low you have to accommodate that stretching space.
0: I see.
1: So usually for the flat foot I suggest something like a wide toe box shoes illa arch fit with wide toe box shoes.
0: Okay.
1: So adanalda in the rendu in the company I don't want to promote the companies but these like New Balance and ASICS, these are good. I mean our guys are little very comfortable with them. So the moment they come to the clinic, doctor, I'm using this New Balance, I'm really feeling good. That's good.
0: ஓகே, நைஸ். அண்ட் இப்போ நம்ம ஃபுட்வேர் வந்து நம்ம அதிகப்படியாக பயன்படுத்தும் பொழுது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும்?
1: ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ். இஃப் த பர்சன் இஸ் கோயிங் ஃபார் டெய்லி யூனோ ஃபிசிக்கல் லைக் கோயிங் ஃபார் ரன்னிங் யா ஜாகிங் இருக்கலாம் இல்லை கோயிங் டு த ஜிம், நிறைய வேரியண்டர் இருக்குது. Probably he should be changing every 2 years once.
0: 2 years once.
1: Yes. Okay. And especially for the people who are having this high arch foot and the flat foot, there is uneven weight distribution. So what happens is, one side lo mattumda ungalku footwear it will thenji pogum.
0: Aama, aama.
1: Yes. So at that time, again, it will lose its so-called the effectiveness of the sportswear.
0: Okay.
1: So that's when you have to change it frequently, say around 1 year, 2 years. You keep seeing the ones, the moment you see and the tire samayake poru mare in the keel ellame, if it is gone wear and tear, then definitely yes, that's the time.
0: Okay. Yeah. Understood. So footwear ingirathu romba avasiyamana onna, nalla footwear la invest pananum illana nammala nimmadhiya oru pain free ana oru life lead panna mudiyadhu. And ipo adutha padiya doctor, and kaalgalla ipo kudigal pathi neenga like theliva solitinga, adutha vishayam appdin solittu paakumbodhu inda toenails இருக்கு இல்லையா, toenails, ingrown toenails பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ அது எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம், அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வழி இருக்கா, அது வந்து காஸ்மெட்டிக்கலி லைக் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சலூன்ஸ்க்கெல்லாம் போயிட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறது ஓகேவா, இல்லை எப்போ நம்ம டாக்டர் கிட்ட போகணும்?
1: Yes. So about ingrown toenails, there are so many reasons. One, it can run in family. Okay. You can see, see mother and father, grandmother is suffering from the same thing. And again, the kids also get it. There is some strong correlation. Second one is basically usually because of the footwear. So if they are going with, you know, cornered, close cornered footwear, they are going for high heels. So where their forefoot, that is the toes get cramped. So edame kediyadu. How will they grow?
0: Correct.
1: So once they start, you know, turning inside and bottom, that is the time they'll get pain. Yes, as you told, in the saloon illa foot spa ellame, they do a lot of things. See, nail is hard when it is outside.
0: Right.
1: But when it is under water for a very long time, it will become soft.
0: Right.
1: So that's how they do it. So they make it soft and they try to maneuver it. But the main problem is the nail, germinal epithelium solvum, that is inside the nail. So even that would have got deformed.
0: Okay.
1: So even if they, you know, try to trim in the front அண்ட் ட்ரை டு சாஃப்டன் இட் அண்ட் மேக் இட் ஸ்ட்ரெயிட், திரும்பி ரெக்கரன்ஸ் வரது சான்சஸ் அதிகமாக இருக்கும்.
0: ஓகே.
1: யா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் சேஞ்ச் யுவர் ஃபுட்வேர். யூ வேர் அக்கேஷனல் எஸ் ஹை ஹீல்ஸ் ஆர் வாட் எவர் தி யூனோ த ஷார்ப் நீல் ஸ்டஃப் இன் த ஃபோர் ஃபுட் அண்ட் ஆல் you can, but not adikadiki, not for the work and all. So when I used to you know get trained in US, so we used to like literally give medical certificate, no using high heels. Yeah, only sports shoes is allowed for you.
0: Okay.
1: Even
0: okay.
1: Recently I had given to one of the air hostess.
0: Okay.
1: She was I think so in which one was that? Fly Dubai. So she was like, doctor, what should I do? I'll give medical report, just push it over there.
0: Okay. ஏன்னா வேற வழி இல்லாம வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல if you have to look a certain way இதெல்லாம் போடுகிறோம் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல. It can help.
1: At the end, foot health is most important.
0: Of course. All right. That was about ingrown toenails. And எப்பவுமே வந்து கால் ஆர் பாதங்கள்ங்கிறது நம்ம என்டையர் பாடியை சுமந்து நம்மளை பல இடங்களுக்கு கொண்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் அவர் பாடி. அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஓகே. அண்ட் இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது இஸ் டாக்டர் பிரணீத் ரேவூரி, ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் என்எம்சி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்னாதா துபாய். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆங்கிள் பற்றி அப்புறம் கால்கள் பற்றி பாதங்கள் பற்றி எல்லாம் நம்ம வந்து பேச போகிறோம். அண்ட் பாட்டு போகக்கூடிய கேப்பில் உங்களுக்கு டாக்டர் கிட்ட ஏதாவது ஆஃப் ஏரில் டவுட் கேட்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கால் 800-8940.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
4: நிக்கனா 91 போடு.
5: என்னது?
6: 90s not out.
5: Not out. 90s not out.
7: Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: Yes. 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து

0: ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: We'll be back after a short commercial break.
0: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: 9:46 on the clock, Medicine Morning-ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பிரனீத் ரேவூரி, ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாய் ஜாயின் பண்ணியிருக்காரு. முக்கியமா நம்ம ஹீல், ஃபுட், ஆங்கிள் இது பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஒரு இஷ்யூவா அட்ரஸ் பண்ணுவோம் இல்லையா டாக்டர்? அண்ட் அதுல வந்து இப்போ அடுத்தபடியா பல பேருக்கு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை, இந்த கட்டை விரல் வந்து ஒரு மாதிரி திரும்பிட்டு போகிறது, அதுக்கு வந்து மெடிக்கலி நீங்க பனியன் சொல்றீங்க இல்லையா?
1: Is one of the word and the main reason for bunion we call it as hallux valgus.
0: Ah, okay.
1: So on the main great toe irukudhu, it will drift towards the inner side. So adanal da few people have problem in wearing the footwear and many of the people have asked, is there any conservative management?
0: Right.
1: Summa or splint potta sari aiduma. So edhu pathi pesna na, what happens when bunion starts? And the bunion anadhu, it is moving away of the great toe joint. In the great toe joint edha move aga porudhu, adhukku verum ligament kadiyum. You don't have muscles to a joint. So when there is some muscle attachment, if you train that muscle, it can, there are chances to come back.
0: Okay.
1: But on the joint la namakku muscle attachment kediyadu. It will go more distally and the last great toe irukudhu illaya anga attach aaga porudhu. So if there is any little deviation, nama first idu stretch aaga porudhu capsule ulle irukudhu or joint capsule nu ond irukum, adu capsule stretch aidum.
0: Okay.
1: Once it is stretched, imbalance aidum. So muscle will start pulling on only one side. So it will keep progressing. So idellame how it will start. So we see majority of the time bunion and hallux valgus in flat foot. People who are having flat foot, their weight distribution, it will start more onto the great toe. So when it is too much weight being forced on the great toe, it will slowly start drifting. And it will transfer its weight to the second, third and fourth. So that is why even people with this bunion on hallux valgus, avarku they will start having the pain in the second toe, third toe ellame sare theriyadu, I'm starting getting to have pain in the second, third toe. So this is because of the weight distribution.
0: Okay.
1: No more that first great toe is taking the weight.
0: I see.
1: So this is one reason. Second reason is the most common, where people will start using, you know, especially the ladies and females. So there are few companies where they tell it mandatory that they have to wear high heels, and it should be, you know, closed corner.
0: Correct.
1: Footwear, narrow footwear, where those people cramp it up. So adanal da that it can start stretching. So the problem is once it stretches, it could be, see, they can postpone it by putting splints or or bunion sleeve potato, they can push it.
0: Okay.
1: But adukku like when you see it at the far future, yes, slowly it will keep going. Now nangal eppo, when are we concerned? So first thing is when there is pain. Pain thaanga mudiyala.
0: Okay.
1: We are not able to wear a closed footwear. This is number one. Number two, metatarsal, the transfer metatarsal, na sonna irukken, like second or third toe romba vali irukudhu. So there is some imbalance in weight distribution.
0: Okay. Okay.
1: Third vandu nama great toe vandittu second toe mele valum illa keela vandrum.
0: Yes. Aama, aama.
1: So that is also one of the sign because they cannot wear footwear at all.
0: Yeah, idu neenga sonna indha problem especially vayasana avangalukku nariya vandu enna veetla indha பாட்டிக்கு அப்படிதான் அந்த கிரேட் டோ வந்து அந்த பக்கத்துல இருக்கிற டோ மேல ஏறி இருக்கும்.
1: எக்ஸாக்ட்லி. சோ தட் இஸ் லைக் சீவியர் ஹாலுக்ஸ் வால்கஸ். சோ தீஸ் ஆர் ஆல் தி இன்டிகேஷன்ஸ் when we do a surgical correction. காஸ்மெடிக் ஆக there are few people who do it, but again I would not suggest. So unless until there is some issue, some problem with their daily activities and that is causing another secondary foot problems, that is the time when we have to touch it.
0: Okay.
1: And the patient also will feel very happy, you know. Ivula naala na enak pain irundichi, okay, indha maadhiri surgery pannaaru, good, vali illame we go for a surgery, and they cannot take the pain of the surgery only, then they will come back.
0: True.
1: Doctor, what you have done is not, you have given some surgery that is more painful than what I was facing.
0: Yes.
1: Andha maadhiri.
0: Okay, interesting. So adipadaila paathana ellathukkum kaaranam nama proper ana footwear potukanum, nama type of foot ketha maadhiri footwear correct ah paathu potukanum and weight vandu proper maintain pannum.
1: Yeah, definitely. So every 10% of weight reduction will cause almost 15% of the pain reduction. Beat ankle, beat knee, beat your lower back.
0: Wonderful. All right, ஒரு குட்டி பிரேக் அப்புறமா நம்ம திருப்பியும் டாக்டர் கிட்ட வந்து இன்னும் சில விஷயங்கள் பேச போறோம் ரேப் பண்றதுக்கு முன்னாடி. அண்ட் குவிக்கா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு டாக்டர் கிட்ட நீங்க வந்து ஆஃப் ஏர்ல பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் டூ கால் 800-8940.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
9: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: Brought to you by Plots Nale, Prop Shell Dane, for details call 056-415-4242.

0: ஓகே 9:56 ஆச்சு, நம்மளும் ஆல்மோஸ்ட் மெரிசல் மார்னிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கூட இவ்வளவு நேரம் ஜாயின் பண்ணது வாஸ் டாக்டர் பிரணீத் ரேவூரி, ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் என்எம்சி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாய். அண்ட் டாக்டர், பிஃபோர் வி வைண்ட், ஜென்ரலாக வந்து நம்ம பாதங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஃபுட்வேர் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் கடையில் போய் நம்ம ரெடிலி அவைலபிளாக இருக்கிறது வாங்குறத விட ப்ராப்பரான இன்சோல் இருக்கிற ஃபுட்வேர், கஸ்டமைஸ்ட் ஃபுட்வேர்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வை இஸ் தட் இன்சோல் சோ இம்பார்ட்டன்ட்?
1: So when I was talking about the different kinds of foot shape, namak normal foot, okay. So great toe lo 30% to 40% weight varum, appo 20% to second toe indha maadhiri gradual ah irukum. When the foot shape changes, that is flat foot irukanal irukalam illati cavus foot irukalam. So ஃப்ளாட் ஃபுட்டில் ஏதாவது என்ன ஆகும், இந்த கிரேட் டோ மேலே அதிகமாக நமக்கு வெயிட் இட் வில் பி தேர்.
0: ஓகே,
1: ஸோ இப்போது கேவஸ் ஃபுட், ஹை ஆர்ச் ஃபுட் இருக்குதுனாக்கா வெளியே ஒரு அஞ்சாவது இது விரல் இல்லை, நாலாவது விரல் இருக்குது இல்லையா, அங்கே அதிகமாக வெயிட் போடுது.
0: ஓகே,
1: ஸோ டு பேலன்ஸ் தட், டெஃபினெட்லி கஸ்டமேட் ஃபுட்வேர் ஆர் கஸ்டமேட் இன்சோல்ஸ் இஸ் வாட் வி ரெக்கமெண்ட்.
0: ஓகே,
1: எஸ்பெஷலி நீங்கள் கேட்டீங்களே லாஸ்ட் டைம் பனியன்ஸ். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் பனியன்ஸ் ஃபார் ஃப்ளாட் ஃபுட், ஆர் if they have already seen the bunion, it can what it can do is it can postpone it can postpone the deformity.
0: Okay,
1: when you balance the biomechanics, so appo custom made insoles will play a big role. So you don't go for online, you know, our solver, okay, insoles are there, okay, for flat foot high arch insoles are good, because there are so many things which we need to see when we prepare a custom made insole.
0: Okay,
1: so one is whether the arch should be medial, whether there should be heel raise irukalam, it should be inside irukanuma illa veliya irukanuma illa flat a irukanuma sole hard a irukanuma. So there are so many points to prepare a custom made, I mean to make an insole.
0: Okay,
1: even the material, the felt material, whether the insole should be soft for them or it should be like firm or it should be very hard. So it all goes with from patient to patient and from person's foot to foot.
0: Okay,
1: so I always suggest anyone who is like wanting to go for, willing for going for the custom made insoles, go to an orthotic where they have some pedo, we have something called a speedogram, so where they will make you you know, stand over there, nama pressure points ellam paathittu pesittu appuram they will prepare custom made insoles for you. So I would suggest probably that is a beneficial way than to buy it online.
0: Okay, good one. Anyway, thank you so much doctor, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது உங்களுடைய செஷன். In fact, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம், but of
1: the
0: course
1: time constraint.
0: Running out of time.
1: Yeah, actually I have to thank this guy Mr. Satish, our NMC transport guy. He got me like a rocket speed.
0: Amazing.
1: Because of this transport. Yes.
0: Thank you doctor, you
1: thank
0: were
1: you,
0: right on time.
1: Thank you so much.
0: பல பேருக்கு வந்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, உங்க ஃபுட்ட வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறத வச்சு. Thanks a lot for your time.
1: Welcome.
0: Doctor.
1: See you. Thank you so much.
0: Yes, and இவ்வளவு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருந்தது வாஸ் டாக்டர் பிரணீத் ரேவூரி, ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
4: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு 17,000 கடந்தது. தமிழ்நாட்டில் நேற்று வரை 17,277 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 228 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதியானது. இதேவேளை தமிழ்நாட்டில் உண்ணி காய்ச்சலால் இதுவரை 4,648 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லி வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் அவரது மனைவி கியாகோ எஸ் ஜெய்சங்கர் ஆகியோர் முக்கிய பிரமுகர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வாக்காளர் பதிவுகளில் காணப்பட்ட முரண்பாடுகள் மற்றும் முந்தைய பதிவுகளுடன் தகவல்கள் பொருந்தாதது உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூத், முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளின் பெயர்களும் இந்த சரிபார்ப்பு நடவடிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த இலங்கையின் முன்னாள் அமைச்சர் விமால் வீரவன்ச சற்று முன்னர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். பிரதிவாதியான விமால் வீரவன்ச சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மஞ்சுள பத்திராஜ் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தது தனது கட்சிக்காரரின் வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே அவரால் குறித்த நேரத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாமற் போனதாக தெரிவித்தார். அதற்கமைய அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணையை திரும்பப் பெறுமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இவ்வாறாயினும் இந்த கோரிக்கையை நாளை சீராய்வு மனு ஒன்றினூடாக மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம அறிவித்தார். இந்திய குடிமக்களுக்காக சைபர் குற்றங்கள், வங்கி மோசடி உள்ளிட்ட சட்ட விவகாரங்கள் தொடர்பாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் சிறப்பு முகாமை துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் இன்று நடத்துகின்றது. துபாய் மற்றும் வடக்கு அமீரகங்களில் வசிக்கும் இந்தியர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த இலவச சட்ட ஆலோசனை சேவையின் மூலம் சைபர் குற்றங்கள், ஆன்லைன் மோசடிகள், வங்கி மோசடி மற்றும் இதர சட்ட பிரச்சினைகள் தொடர்பாக தகுதி பெற்ற சட்ட நிபுணர்களிடம் ஆரம்பகட்ட ஆலோசனையை பெற முடியும்.
1: உலகச் செய்திகள்.
2: இரண்டு மாநில தேர்தல்களில் தனது கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றிய கட்சி பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தனது பதவியில் இருந்து தொடர்ந்தும் நீடிப்பதாக உறுதியளித்துள்ளார். செப்டம்பர் 20 நடைபெற்ற தேர்தல்களில் வெளியேறும் கருத்து கணிப்புகள் கட்சிக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவு ஏற்பட்டிருப்பதை காட்டின. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்த கட்சிக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவை சுட்டிக்காட்டிய நிலையில் தேர்தல் முடிவுகள் கட்சிக்குள் மெர்ஸின் தலைமை குறித்து விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. எனினும் தேவையான சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலியா முழுமையாக கைப்பற்றியது. இந்த போட்டியில் நேற்று நடைபெற்ற 3வதும் இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. போட்டியில் முதலில் துடுப்பிட தாண்டிய ஜிம்பாப்வே 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 271 ஓட்டங்களை பெற்றது. பதிலளி தாண்டிய ஆஸ்திரேலியா 49.5 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 272 ஓட்டங்களை பெற்றது. இதற்கமைய 1 பந்து மீதம் இருக்க 1 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. அத்துடன் 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றியது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளிலும் தற்பொழுது தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை 5 நாட்களுக்கு வெப்பமான ஈரப்பதம் நிறைந்த மற்றும் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி ராசல்கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

தட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன் இல்ல லாஸ்ட் ஒன் ஹவர். மண்டே அதுவுமா இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள், நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை பத்தி யாராவது சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் அதை பத்தி கொஞ்சம் அதிகமா யோசிப்போம் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு நம்ம கூட லாஸ்ட் ஒரு மணி நேரம் ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அண்ட் கால் வலி, அதுவும் குதிகால் பிளஸ் பாதம் எல்லாம் வந்து எவ்வளவு பத்திரமா நம்ம பாத்துக்க வேண்டிய பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி, அண்ட் அதுல வரக்கூடிய காமனான பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இட் வாஸ் அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். அதனால டாக்டர் கிட்ட பர்சனலி சில பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அவர் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. ஆர் இன் ஜென்ரல் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கேர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பெயின் ஃப்ரீ லைஃபை வந்து லீட் பண்ணணும், சரியா? ஆல்ரெடி நமக்கு நிறைய பெயின் இருக்கு, மென்டல் பெயின், இமோஷனல் பெயின், அதோட சேர்த்து இந்த பிசிக்கல் பெயின் வந்து தேவையா? அட்லீஸ்ட் அந்த ஒரு பெயினையாவது ப்ராப்பராக டாக்டர் சொல்றபடி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி மருந்து சாப்பிட்டு ஆர் வாட்எவர் ப்ரிவென்டிவ் கேர் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக அதிலிருந்து நம்ம வி கேன் யூ நோ கெட் ரிட் ஆஃப் இட். ஓகே, ஸோ கீப் தட் இன் மைண்ட். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹவுஸ் யோ மண்டே கோயிங்? அதுக்குள்ள லாஸ்ட் ஒரு 10 days ஆஃப் செப்டம்பருக்குள்ள நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம், பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். செப்டம்பர் வந்து சீக்கிரமா ஓடி போகட்டும், அப்பதான் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பருங்கிற இந்த பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான மந்த்ஸ் எல்லாம் வரும், நிறைய இவெண்ட்ஸ் எல்லாம் வேற வரும். அதுலயும் இந்த இவெண்ட் சீசனை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் துவக்கி வைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கான்சர்ட் அகம் லைவ் இன் துபாய் நடக்க இருக்கு. அண்ட் ஹார்ட்லி இன்னும் ஒரு 5-6 days தான் இருக்கு கான்சர்ட்க்கு. டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணிட்டீங்களா? பண்ணல அப்படின்னா உடனடியாக platinumlist.ae போயிட்டு உங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க. அண்ட் அகம் லைவ் பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த பேண்டே பார்த்தா இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் பேண்ட். அண்ட் இந்தியாலேயே வந்து இந்த கர்நாடிக் மியூசிக்கை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபியூஷன் கைண்ட் ஆஃப் ஸ்டைலில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பேண்ட் அப்படின்னா அகம் பேண்ட் தான். அதுவும் அதோடைய லீட் சிங்கர் ஹரீஷ் ராமகிருஷ்ணன், சிவராமகிருஷ்ணன், அவரை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. அவர் அண்ட் அலாங் வித் திஸ் டீம் நமக்காக பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வரப்போறாங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நடக்க இருக்கு இந்த பிரம்மாண்டமான கான்சர்ட். ஸோ மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபியூ பாசஸ் வேற நம்ம கையில இருக்கு, அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கோம். என்னோட ஷேர் ஆஃப் பாசஸ் நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, மற்ற ஷோஸ் எல்லாம் வந்து நீங்க தவறாம கேளுங்க, பாசஸ் வின் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம platinumlist.ae போயிட்டு உங்களோட டிக்கெட்ஸையும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. Back to back. 2 பாட்டு 2 பாட்டு.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது
6: We'll be back after a short commercial break.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
11: எனக்கு சக்கரை வியாதி.
12: சுகரா? இது எத்தனை நாளா?
11: ரத்தகுதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
12: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
11: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
10: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான். செழித்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: யாரெல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? அப்படி பிளான் பண்ணுறீங்கன்னா கையில் கொஞ்சம் பணமும் நிறைய வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ தீபாவளியை ஒட்டி நம்ம யூஏ இந்தியா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பார்த்தா ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் பார்த்தேன். பொதுவாக வந்து நம்ம ஒரு வருஷத்துலன்னு பார்த்தோம்னா இந்தந்த டேட்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்தந்த டைமில் தான் வந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முடியும். அப்போல்லாம் வந்து இப்படி ஃப்ளைட் டிக்கெட் ஜாஸ்தி பண்ணி வச்சா என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது புரியுது. பட் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க, டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வந்து விலை ஏற்றம் பண்ணுவாங்க. ஸோ எப்படி எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து ஹாலிடேஸ் பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்றோமோ அத்தனைக்கு அத்தனை நம்மளும் சேவ் பண்ணலாம். பட் வேற வழியே இல்லை, நீங்க தீபாவளியை ஒட்டி ஊர்களெல்லாம் போறீங்க அப்படின்னா சில பாப்புலரான இன்டர்நேஷனல் ரூட்ஸ்ல, தட் இஸ் யூஏஇ அண்ட் இந்தியாவுடைய மேஜர் சிட்டிஸ் கனெக்ட் ஆகக்கூடிய ரூட்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா டிமாண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஃபிளைட் டிக்கெட்ஸும் வந்து ஜாஸ்தி ஆகுதுங்கிற மாதிரி இப்போ பார்க்க முடிஞ்சது. அண்ட் நிறையா ஏர்லைன்ஸோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5th நீங்கள் ஃப்ளை அவுட் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சே இப்போ பாப்புலர் ரூட்ஸ்னு சொல்லும்போது துபாய் டு டெல்லி, ஷார்ஜா டு டெல்லி, அபுதாபி டு டெல்லி, இந்த மாதிரியான ரூட்ஸ்லலாம் வந்து நம்ம பார்த்தோம்னா ரவுண்ட் ட்ரிப்பே வந்து 1200 ஆர் 1800 அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு ரேஞ்சஸில் இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால் பார்த்துக்கோங்க, இது வந்து நான் சொன்னது டெல்லிக்கு. அதுக்கப்புறமா அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா வேறு பாப்புலர் ரூட்ஸ்னு பார்க்கும்பொழுது டுபாய் டு கொச்சி, டுபாய் டு பெங்களூரு, டுபாய் டு ஹைதராபாத்னு சொல்லிட்டு இந்தந்த ஊர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேர்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஏர்லைன்ஸ் வந்து பொதுவாக இந்த டைனமிக் ப்ரைசிங் தான் பயன்படுத்துவாங்க, விச் மீன்ஸ் யூனோ சீட்ஸோடைய விற்பனையை பொறுத்து, டிமாண்டை பொறுத்து, எவ்வளோ மக்கள் வந்து இந்த ரூட்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து நமக்கு ஃப்ளைட் ரேட்ஸ் எல்லாம் மாறுபட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால் பார்த்துக்கோங்க, இப்போ தீபாவளி ஒட்டி நீங்கள் போகிறீங்கன்னா இட் இஸ் குவைட் ஹை, வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து சில பேர் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ரிஃபர்ட் ட்ராவல் டேட் நீங்கள் போட்டிங்கன்னா, லைக் யூனோ எல்லாரும் வந்து பொதுவாக இந்த டேஸில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்களா, எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காமல் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒரு நாள் பின்னாடி நீங்கள் வந்து உங்கள் டேட்ஸை கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பீக் ட்ராவல் டேஸை அவாய்ட் பண்ணணும். ஃப்ளைங் அவுட் சைட் இந்த பிஸியஸ்ட் திவாலி பீரியட் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் கூடி நமக்கு பெட்டரான ஃப்ரெண்ட்லியான ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் ஏர்போர்ட்ஸ் பாருங்கள். அந்த ஆல்டர்னேட்டிவ் ஏர்போர்ட்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சரி நீங்கள் போய் இறங்க வேண்டிய அந்த சிட்டியாக இல்லாமல் வேற ஒரு சிட்டிக்கு நீங்கள் போய் அந்த சிட்டிலேருந்து உங்கள் சிட்டிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபேர் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக இருக்குது. ஓவராலாக இந்த ஒரு டைரக்ட் ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணும்பொழுதுனா ப்ராப்ளி நீங்கள் பணம் சேவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறதுனால நிறைய பார்த்தோன்னா இந்த ஒன் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ்க்கெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இந்த காஸ்ட் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதனால் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், பரவாயில்ல, பணம் வந்து இன்றைக்கி போனால் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம், ஃபேமிலியோடு இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஸோ ஃப்ளைட் ரேட் எவ்வளோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் ஜஸ்ட் கோனா ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டூ இட் இல்லையா. ஏன்னா சொன்ன மாதிரி பணம் வந்து இன்னைக்கு போச்சுனாலும் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி என்னாலும் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் தீபாவளி ஒட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு.
1: ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார்
0: ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
3: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
4: Brought to you by Pride Collection Adikum Thannambikayudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
1: தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. ஷார்ஜால பார்க்கும்பொழுது எங்க தெரியுமா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3 அப்படின்னு எனக்கு காட்டுது. ஸோ அந்த தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல வந்து பயங்கர கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்கறதுக்கு தெரியுது மேப்ல. அண்ட் தென் பேரூட் ஸ்ட்ரீட்ல கன்ஜெஷன், 311 வந்து ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கு, அண்ட் ஒரு கிராஷ் வேற பார்க்க முடியுது. இது வந்து எங்கே அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 ஷார்ஜால ஒரு கிராஷ். அண்ட் வேற எங்கே E11 கொஞ்சமாக டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது, நாட் ஸோ மச் பட் லில் பிட். அதை தாண்டி இன்டர்னல் ரோட்ஸ்லலாம் அங்கங்கே டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அண்ட் தென் D88 நம்ம பார்த்தோன்னா ஒரு கிராஷ் வேறு, நம்ம மன்கூல் சைடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு ADCB மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டினதுக்கு அப்புறமா. ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் ப்ளஸ் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது, அவ்வளோதான். வேற எதுவும் அன்யூஷுவலாக இல்லை.
0: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: ஆல்ரைட், நம்ம யுஏயோட அடுத்த விண்டர் அட்ராக்ஷன் இஸ் நவ் ஓபன். ஷார்ஜா சஃபாரி மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே இருக்கு பாத்தீங்களா. ஸோ இன்னிலிருந்து, தட் இஸ் செப்டம்பர் 21 தேதியான இன்னிலிருந்து புது சீசனுக்காக ஷார்ஜா சஃபாரி ஓபன் பண்றாங்க. மார்னிங் 8:30 ஈவினிங் 6 வரைக்கும் நம்ம போய் விசிட் பண்ணலாம். அண்ட் ஷார்ஜா சஃபாரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த சீசனுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிட்டு ஒரு சஃபாரி எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா ஷார்ஜால போய் பார்க்கலாம். புது புது ஸ்பீஷிஸ் எல்லாம் வந்திருக்கான். அண்ட் ரைட் நவ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 120 டைப் ஆஃப் அனிமல் ஸ்பீஷிஸ் அண்ட் அரவுண்ட் 50,000 கிரீச்சர்ஸ் அக்ராஸ் 12 ஆப்பிரிக்கன் தீம்ட் ஏரியாஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்காவில் வந்து டிஃப்ரெண்ட் பார்க்ஸ் இருக்குது, நேஷனல் பார்க்ஸ் இருக்குது. இந்த மசாய் மாரா, அதுக்கப்புறம் வந்து செரங்கேட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்க்ஸை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்த வந்து இங்கே கிரியேட் பண்ணி அங்கே என்னெல்லாம் அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் அண்ட் கிரீச்சர்ஸ் எல்லாம் இருக்குமோ அவங்க எல்லாரையும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிக்கெட்ஸ் பார்த்தா 15 dirhams for children and 40 dirhams for adults ஸ்டார்ட் ஆகுது. இதை தவிர்த்து, இது வந்து நான் சொன்னது ஜென்ரல் என்ட்ரிக்கு, இதை தவிர பிரைவேட் சஃபாரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமும் அவைலபிளாக இருக்கு. ஸோ 1,500 dirhams ஃபார் 6-seater வெஹிக்கிள், அப்புறம் அதை விட கம்மியாக அதை விட ஜாஸ்தியான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் இல்லை, விண்டர் அட்ராக்ஷன் ஓபன் பண்றதுக்கு. குளோபல் வில்லேஜ் வந்து அஃப்கோர்ஸ் லைக் வி ஆல் நோ அடுத்த மாசம் 14th தான் ஓபன் பண்றாங்க. பட் இப்போ சஃபாரி பார்க் இஸ் நவ் ஓபன், ஷார்ஜா சஃபாரி பார்க். ஸோ பாருங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போகிறதுக்கு இட்ஸ் அ நைஸ் பிளேஸ். ஆல் ரைட், நானும் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன பாட்டு வேணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, வழக்கம் போல் 800-8940 நீங்க கால் பண்ணி கேட்கணும்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, கால் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் சீ யாருக்கு என்ன பாட்டு வேணும்னு. ஹாய், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
1: முகமது,
0: எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் எப்படி போச்சு?
1: நல்லா போனிச்சு.
0: என்ன பண்ணீங்க?
1: சும்மா தான், ரெஸ்ட் தான், ஃபுல்லா
0: ரெஸ்ட். ரெஸ்ட் எடுத்தாலே போதும் நமக்கு, நல்லா போன மாதிரி தான் இல்லையா?
1: ஆமா இல்ல, நல்லா கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல.
0: ஆனா பாருங்களேன், அதான் நான் நினைச்சேன், டே டைம்ல கொஞ்சம் ஜாஸ்தியா தானே இருக்கு சூடு, இருந்தாலும் இந்த மாதிரி சஃபாரி பார்க்ல ஓபன் பண்ணிட்டாங்களே எப்படி அப்படின்னு ஜஸ்ட் திங்கிங் மைண்ட்ல.
1: டே விட ஈவினிங் தான் ரொம்ப ஹாட்டா இருக்கு.
0: அப்படியா? ஈவினிங்ஸ் ஆனால் கொஞ்சம் பிளசண்டாக இருக்குங்களே இல்லை. ஆனால் இப்போ என்ன தெரியுமா, நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 4-5 days எக்ஸ்ட்ரீம் ஹியூமிடிட்டி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
1: சரி, அப்படிதான் இருக்கு, ஊர்லயும் அப்படிதான் இருக்கு. இப்போ
0: எந்த ஊர் உங்களுக்கு?
1: நான் வந்து திருச்சி.
0: திருச்சிங்களா? ஊர்லயும் வந்து இப்படிதான் இருக்குன்னா அங்கேயும் ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்களா?
1: ரொம்ப அதிகமா தான் இருக்கு, இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு.
0: நான் ரீசெண்டா போயிட்டு வந்தேன் திருச்சி, ஒரு 2 weeks பேக் சொன்ன மாதிரி தான், பயங்கர வெயிலுங்க, செம்ம சூடு. ஓகே, என்ன பாட்டு வேணும் முகமது?
1: எனக்கு வந்து காக்கி சட்டை இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதுல இருந்து போடுங்க.
0: என்ன பாட்டு?
1: அந்த கட்டி கிட்டான ஒரு சாங் இருக்கும்,
0: கட்டி கிட முன்னே, அந்த பாட்டு. ஓகே, நானும் ஒரு புது வாரம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, டென்ஷன் ஆகாம அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஹாவ் அ கிரேட் வீக். அண்ட் நாளை காலையில் 7 மறுபடியும் மெரிசல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து நான் பேசுறேன். அப் நெக்ஸ்ட் மசாலா கஃபேக்காக மது வந்துருவாரு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் மோடு சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் பிளஸ் இல்ல கிவ்அவேஸ் எல்லாமும் உங்களுக்காக வரப்போகுது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஸ்டே வித் அஸ் ஓகே. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பும் இருக்கு, ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நீங்க இருக்கும்பொழுது கேட்கலாம், டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்தையும் தாண்டி நீங்க கேட்கலாம், ஒரு ஊருக்குலாம் நீங்க போனீங்கன்னாலும் தாராளமா கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சரியா? தட்ஸ் ஆல், டேக் கேர், டாடா, பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
4: எடியே

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: விளம்பரத்துக்காக விவசாயிகளை வஞ்சிப்பதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த ஆட்சியாளர்களின் விளம்பர வரியால் சம்பா பயிரை காப்பாற்ற முடியுமா என்ற அச்சத்தில் டெல்டா விவசாயிகள் தவித்து வருகின்றனர் என்று அவர் கூறினார். குறுவை சாகுபடிக்கு திறக்க வேண்டிய நேரத்தில் மேட்டூர் அணையை திறக்காமல் முதலமைச்சர் விவசாயிகளை வஞ்சித்தார். இந்த சூழலில் சம்பா சாகுபடிக்கு அணையின் நீர்மட்டம் உயர்ந்த பிறகு செப்டம்பர் இறுதியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் சொன்னதை ஏற்காமல் வெற்று விளம்பரத்துக்காக செப்டம்பர் முதலாம் திகதியை திறந்து வைத்தார் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் 81வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் உயர்மட்ட கூட்டத்தில் இந்திய குழுவுக்கு தலைமை தாங்க உள்ளார். செப்டம்பர் 26 திகதி ஐநா பொதுச்சபையின் உயர்மட்ட அமர்வில் எஸ் ஜெய்சங்கர் உரையாற்ற உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பயணத்தின் போது பல்வேறு இருதரப்பு மற்றும் பலதரப்பு சந்திப்புகளிலும் அவர் பங்கேற்க உள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் 2030 ஆண்டு பதவியில் இருந்து விலகிய பின்னர் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க சிறைக்கு செல்ல நேரிடும் என எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். நிதியமைச்சகத்தின் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் சைபர் தாக்குதலில் 25 லட்சம் அமெரிக்க டாலர் பொது நிதி இழப்பு ஏற்பட்ட விவகாரத்தில் அதிபர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கை நாடாளுமன்றத்தின் பொது நிதி குழு விசாரணை நடத்தி வருகின்றது. 25 லட்சம் டாலர் தொகை தொடர்பான மோசடி பரிவர்த்தனை குறித்து நிதியமைச்சகம் மற்றும் மத்திய வங்கி அறிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டுள்ளன. துபாயின் குளோபல் வில்லேஜ் 31வது சீசனுக்காக விஐபி பேக்களின் முன்பதிவு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. இந்த சீசன் அக்டோபர் 14 திகதி தொடங்க உள்ளது. எ மோ வண்டர்ஃபுல் வேர்ல்டு என்ற கருப்பொருளில் நடைபெறும் 31வது சீசன் 2027 மே மாதம் வரை 7 மாதங்களுக்கு மேலாக நடைபெறவுள்ளது. புதிய சீசனில் வழக்கமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், உணவு மற்றும் ஷாப்பிங் வசதிகளுடன் பல புதிய அனுபவங்களும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. விஐபி பேக்களுக்கான முன் விற்பனை செப்டம்பர் 21ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை நடைபெறுகிறது. பொது விற்பனை செப்டம்பர் 26ஆம் திகதி தொடங்க உள்ளது.
2: உலக செய்திகள்.
3: ஹெய்டி ஜனாதிபதி ஜாபந்தல் மாய்ஸியின் கொலை வழக்கில் தொடர்புடையதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 18 பேர் விசாரணைகளுக்காக ஹெய்டியில் இருந்து அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். 2021ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் திகதி தலைநகர் போர்ட் ஓ பிரின்ஸில் உள்ள தனது இல்லத்தில் மாய்ஸி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதல் பெரும்பாலும் முன்னாள் கொலம்பிய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹெய்டியில் நீண்ட காலமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் தாமதமடைந்த நிலையில் தற்போது 18 பேரும் புளோரிடாவில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொள்ள உள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: வங்கதேச கிரிக்கெட் வாரியம் 3 வகை கிரிக்கெட் போட்டிகளையும் உள்ளடக்கிய 6 அணிகள் கொண்ட உள்நாட்டு போட்டி கட்டமைப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய கட்டமைப்பின் கீழ் நடைபெறும் முதல் போட்டியாக 2026 டிசம்பர் மாதத்தில் T20 தொடர் நடத்தப்பட உள்ளது. இதன் மூலம் உள்நாட்டு கிரிக்கெட்டில் போட்டி அமைப்பை வலுப்படுத்தவும் வீரர்களுக்கு 3 வடிவங்களிலும் தொடர்ந்தும் விளையாடும் வாய்ப்பை வழங்கவும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை உயர்வடைந்திருக்கும் எனவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் வெப்பநிலை ஓரளவுக்கு உயர்வடைந்துள்ளது. அபுதாபியில் இன்று 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், துபாயில் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ஷார்ஜாவிலும் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உமல் குவைனில் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அஜ்மான் மற்றும் ராசல் கைமாவில் முறையே 42 மற்றும் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தில் எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி முதல் இலையுதிர் காலம் தொடங்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Masala Cafe is brought to you by
2: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருத்த

0: ஓகே,
1: ரெண்டு நாள் லீவ் விட்டாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்குலாம் லீவு கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக டிசம்பர் தான். இந்த ரெண்டு நாளே வந்து நிறைய பேருக்கு லீவாக இருந்திருக்காது. எனிவேஸ், நம்ம வந்து சில பல அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 21st September. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மாச கடைசி நெருங்கி போயிட்டுருக்கோம். ஜியோ பாலிட்டிக்ஸில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. யூரோப் என்னடா ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரஷ்யா ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. 2026 இவ்வளோ பயங்கரமான ஒரு வருஷமாக இருக்குதுன்னு தான் ஃபீல் ஆகுது. நீங்க வந்து பாஸ்போர்ட் ரெனியூ பண்ண போறீங்க, இல்ல பாஸ்போர்ட் சர்வீசஸ் ஏதாவது அவைல் பண்றீங்க அப்படின்னா, இனிமே சண்டே பாஸ்போர்ட் கலெக்ஷன் சர்வீஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அக்ராஸ் யூஏஇ. ஸோ நீங்க இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய ஆள் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 16 சென்டர் வச்சிருக்காங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய அல்ஹிந்த் நிறுவனம், இந்த சேவையை எடுத்து நடத்தக்கூடிய அல்ஹிந்த் நிறுவனம், அவங்க வந்து சண்டேவும் திறக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறதாவும், வெயிட் டைம்ஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க.
2: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஹானஸ்டா சொல்லணும்னா நிறைய எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. அதே மாதிரி நானே கூட நினைச்சேன், நீ என்ன நீ எக்ஸ்பர்ட் ஆனால் எக்ஸ்பர்ட் கிடையாது, பெட்டர் தான் நினைச்சேன். இந்த அமெரிக்காவில் ஃபெட்ரேட்டை ஹைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டாலர் ஈல்ட்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் கூடும். ஸோ கோல்டு வந்து குறையும். இன்னொரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்ஸ்னால ஆயில் வந்து $100 மேலே இருக்குது ஒரு பேரல், அதனால கோல்டு ஆப்வியஸாக குறையுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் நடந்தது வேற, கோல்டு ஏறிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கன்சல்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ லிட்ரலி கோல்டோட அடுத்த டைரக்ஷன் என்னங்கிறத பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸாலே கண்டுபிடிக்க முடியல, நான் அவங்களே ஒத்துக்கிறாங்க.
3: இன்று தங்கத்தின் விலை.
1: ஸோ நம்ம வெள்ளிக்கிழமையை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, வீக்கெண்ட் வந்து அப்படியே கோல்டு ரேட்டில் ஒரு சேஞ்ச் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 525 திரஹாம்ஸ் ஆகும். 22 கேரட் தங்கம் 486, 21 கேரட் தங்கம் 466 அண்ட் 18 கேரட் 399 திரஹாம்ஸாக இன்னைக்கு இருக்கு.
3: இன்று தங்கத்தின் விலை.
1: இந்த நிகழ்ச்சியோட பேர் மசாலா கேஃபே. என்னோட பேர் ஆர்ஜி மது. நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த எஃப்எம் ஓட பேர் 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: மற்றும் போறாங்க வெறும் 999 ரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். This hour of Masala Cafe is brought to you by
3: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
3: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித்

0: நிவேதா. சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டி தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: துபாய் ஆட்சியாளரின் சகோதரரான மேதகு ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் இன்று காலமானார். அன்னாரின் மறைவை அடுத்து துபாயில் இன்று முதல் 10 நாட்களுக்கு அதிகாரப்பூர்வ துக்க காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அமீரகம் முழுவதும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் துபாய் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்புத்துறையின் துணைத் தலைவராக பணியாற்றியதுடன் அல்வாசல் விளையாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பதவி வகித்தார். அவர் மறைந்த ஷேக் ராஷித் பின் ஜாயத் அல் மக்தூமின் 4வது மற்றும் இளைய மகனாவார். ஷேக் ராஷித் பின் ஜாயத் அல் மக்தூம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் துபாயின் ஆட்சியாளரும் அமீரகத்தின் நிறுவனர்களில் ஒருவரும் ஆவார். அமீரக துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தனது சகோதரரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கேரளத்தில் நிலச்சரிவில் சிக்கி சென்னையைச் சேர்ந்த ரயில்வே அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார். கோட்டயத்தில் நடந்த தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்க சென்றிருந்த அவர் நிலச்சரிவில் சிக்கியுள்ளார். ரயில்வே அதிகாரி சங்கீதாவை இழந்து வாடும் குடும்பத்தினர் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை இளவேனில் வாலறிவனுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூடுதல் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியில் இளவேனில் வாலறிவன் இடம்பெற்றிருந்தார். அத்துடன் தனிநபர் பிரிவிலும் அவர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடியை பகடி செய்த விவகாரத்துக்கு பின்னர் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, லக்னோ மற்றும் கான்பூரில் நடத்த திட்டமிட்டிருந்த தனது நகைச்சுவை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை கலைஞர் புல்கித் மணி தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தி பங்கேற்ற இந்தூர் நிகழ்ச்சியில் மோடியைப் போல் புல்கித் மணி நடித்த காட்சிக்கு பாஜக தரப்பில் கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் தனது லக்னோ மற்றும் கான்பூர் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்த மிரட்டல்கள் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக மணி இன்ஸ்டாகிராமில் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் 38 பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 38 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான அதிகாரத்தை கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய இன்று காலை 9 மணி நிலவரப்படி மத்திய மாகாணத்தின் 35 பாடசாலைகளும் சபர்கம்புவ தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் தலா ஒரு பாடசாலை வீதமும் மொத்தமாக 38 பாடசாலைகள் இன்று இயங்காது என கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மீண்டும் அமெரிக்க தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு எந்த வரம்பும் இல்லாமல் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு ஆதரவளிக்கும் பிராந்திய நாடுகளும் இந்த மோதலில் பங்காளிகளாக கருதப்படுவார்கள் என்று ஈரானிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்த வாரம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் போது ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியானை சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஆசிய விளையாட்டு விழாவில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் சீனா 24 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. சீனா 15 தங்கம், 6 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பான் 22 பதக்கங்களுடன் 2வது இடத்தில் உள்ளதுடன் அந்த நாடு 6 தங்கம், 8 வெள்ளி, 8 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. 4 தங்கம், 3 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களுடன் கொரியா 17 பதக்கங்களை பெற்ற 3வது இடத்தில் உள்ளது. கசக்ஸ்தான், தாய்லாந்து, ஹாங்காங் மற்றும் சீனா நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் தரப்படுத்தப்பட்டுள்ளன.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தில் எதிர்வரும் செப்டம்பர் 23 இலையுதிர் காலம் தொடங்குகின்றது. இதனையடுத்து வெப்பநிலை படிப்படியாக குறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலையுதிர் காலத்தின் தொடக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை சராசரியாக 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் தொடக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும். அக்டோபர் நடுப்பகுதியில் இருந்த குளிர்கால மேகங்கள் உருவாக தொடங்கும் என்றும் இலையுதிர் காலத்தின் பிற்பகுதியில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.

துபாய் ஆட்சியாளரின் சகோதரரான மேதகு ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் இன்று காலமானார். அன்னாரின் மறைவை அடுத்து துபாயில் இன்று முதல் 10 நாட்களுக்கு அதிகாரப்பூர்வ துக்க காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அமீரகம் முழுவதும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் துபாய் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்புத்துறையின் துணை தலைவராக பணியாற்றியதுடன் அல்வாசல் விளையாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பதவி வகித்தார். அவர் மறைந்த ஷேக் ராஷித் பின் ஜாயத் அல் மக்தூமின் 4வது மற்றும் இளைய மகனாவார். ஷேக் ராஷித் பின் ஜாயத் அல் மக்தூம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னாள் துணை தலைவரும் துபாயின் ஆட்சியாளரும் அமீரகத்தின் நிறுவனர்களில் ஒருவரும் ஆவார். அமீரக துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தனது சகோதரரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளாா்.

0: துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும்
0: மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.